வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 19 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19 2026 ஆகஸ்ட் மாதம் 4 செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள். அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 98 அதிகாரம் இனியவை. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் விளக்கம் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கும் இன்பம் தரும். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இதன் விளக்கம் பிறர்க்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும்.

0: கேட்டது குரலும் விளக்கமும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா. குணசீலன் அவர்கள்.
2: மெய்ப்பொருள் அறிவுடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, யாரிடம் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு என்றும், மெய்யுணர்தல் அதிகாரத்தில் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருளையும் தோற்றத்தை மட்டும் காணாமல் உண்மையை காண்பதே அறிவு என்றும் உரைத்துள்ளார். இவ்விரு குரல்களையும் ஆழ்ந்து நோக்கினால் செவிகளால் கேட்பது கண்களால் காண்பது ஆகிய இரண்டும் உண்மைதானா என ஆராய்ந்து அறிய வேண்டும் என்ற கருத்து தோன்றுகிறது. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொற்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருளில்லையோ என்ற பாரதியார் பாடலும் மெய்ப்பொருள் குறித்த தேடலாகவே உள்ளது. பொருள் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. சொல்லுக்கான பொருள், வாழ்க்கைக்கான பொருள், பயன்படுத்தும் பொருள் என பல நிலைகளில் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. என்றாலும் சராசரி மனிதர்கள் செல்வம் என்ற பொருளை தேடுகிறார்கள், அது அழியக்கூடியது. ஆன்மீக நாட்டமுடையவர்கள் அருளை தேடுகிறார்கள், அது அழியாதது என்று நம்புகிறார்கள். தேடுவோருக்கெல்லாம் தேடும் பொருள் கிடைப்பதில்லை, கிடைத்தாலும் நிலைப்பதில்லை. அதனால் நிலையான பொருளை தேடும் முயற்சி தொடர்கிறது. காதில்லாத ஊசியை கூட நாம் கடைசி வரை எடுத்துச் செல்ல முடியாது என்று தெரிந்தும் பொருளையே தேடுகிறோம். எப்போதும் தீய நெறியில் செல்லாத வாழ்க்கை, எப்பொழுதும் மற்றவன் வீட்டு வாசலில் சென்று நிற்காத மேன்மை ஆகிய இரண்டும் பொருளால் ஏற்படும் என்பார் பாலைப்பாடிய பெரும் கடுங்கோ. மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். செல்வங்கள் பலவற்றுள் சிறந்தது அருள் செல்வமே. பொருள் செல்வம் இழிந்தோரிடமும் உண்டு. கஞ்சனின் செல்வம் ஊர் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது, பேரறிவாளனின் செல்வம் ஊருணின் நீர் நிறைந்தது போன்றது என உரைத்தார் திருவள்ளுவர். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற கருத்து எக்காலத்துக்கும் ஏற்புடையது. பொருள் சேர்ப்பது பெரிய செயல் அல்ல, பொருளை நேர்வழியில் சேர்ப்பது மிகப்பெரிய செயல். பொருளை சேமிப்பது அரிய செயல் அல்ல, சேமித்த பொருளை நல்ல வழியில் செலவு செய்வது அரிய செயல். நாம் சேர்க்கும் பொருளை விட மதிப்பு மிக்கவை பல இவ்வுலகில் உண்டு. ஆனால் பொய்யானவற்றை மெய்யென்று உணர்வதே துன்பம் தரும் பிறப்பு என்கிறது திருக்குறள். கண்களை கவரும் வண்ணங்களில், செவிக்கு இனிய இசையில், மனதை கவரும் காட்சிகளில் பல பொருள்களை இன்று வணிக நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகின்றன. அவற்றின் உண்மைத்தன்மையை உணரும் திறன் இன்று பலருக்கும் இருப்பதில்லை. சங்க காலத்தில் வணிகம் பற்றி கூறும்போது வணிகர்கள் தம்முடைய பொருளையும் மற்றவர்களுடைய பொருளையும் ஒன்றாகவே மதிப்பார்கள். தாம் கொள்ளும் பொருளை
3: criticized Meta India for removing the social media post of the Prime Minister. Talking to reporters after the meeting, Mr. Dubey said that the committee has demanded Meta CEO Mark Zuckerberg to apologize for this, and if he does not do so, then the safe harbor protection under Section 79 should be withdrawn from him. BJP National President Nitin Naveen has said that the party accepts the mandate received in three assembly by-elections. In a social media post, he expressed gratitude to the people of Manjalpur Assembly constituency in Gujarat for expressing their faith in the BJP. He extended congratulations to all the dedicated workers and office bearers of the BJP for this victory. Mr. Naveen said that in Bankipur, Datia, BJP did not receive the expected mandate. He said that the party will conduct a thorough inspection of the election results in both these areas. The Supreme Court has clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A three-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of voters, the protesters, with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on 20th of July and at other places across the country over the NEET examination paper leak issue. Food regulator FSSAI has prohibited Dabur India from selling many products such as honey, cow ghee and edible oils using 100% claims, saying that such labeling is against the law. In a social media post, FSSAI has informed that it has issued a prohibition order to Dabur India Limited over the sales of fruit products

பூஜை செய்து மனதில் ஆர்வமும் குறையாது. இருமுடி தரித்தால் ஆகமும் தவறாமல் பூஜை செய்து

இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 முன் செலடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர்

உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 7:30 முன் செலடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று பகல் 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி ஓய்வு பெற்ற மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலர் கே மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா. நேயர்கள் கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே,
1: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை கொடுக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவைகள் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைபாடு காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்பேட், சிங் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றியும் மழை நீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் முளைப்புத்திறன் குறைபாடு காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நடவு செய்ய உபயோகப்படுத்தலாம். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகையுரித்து விட்டம் கட்ட வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கம்பு கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க பெரசல்பேட், சிங் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது.

0: கூறுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ராகோனசோல் என்ற மருந்தை 2 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றியும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: Farm to city.
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: Farm to city. இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: Farm to city.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: Farm to city.
1: Fresh from the field.
2: Only on FM Rainbow 103 Coimbatore.
0: கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் ஆதார விதை கோ 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ. நெல் ஆதார விதை கோ 56 ரகம், விதை இருப்பு 6180 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 55, விதை இருப்பு 1567 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 52, விதை இருப்பு 2858 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 59, விதை இருப்பு 11,36 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ. நெல் உண்மை நிலை விதை கோ 56, விதை இருப்பு 2000 கிலோ. இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in. விவசாய பெருமக்களே, இனி பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து தெரிந்து கொள்வோமா? உளுந்து, பச்சைப்பயிறு, துவரை, தட்டைப்பயிறு உள்ளிட்ட பயிர் வகை பயிர்கள் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான புரதச்சத்தை அதிகளவில் கொண்டுள்ளன. புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும். பயிர் வகை பயிர்களில் புரதச்சத்து 20-24% வரை உள்ளது. உலகளவில் இந்தியாவில் பயிர் வகை பயிர்கள் அதிக உற்பத்தி, அதாவது 27%, பயன்பாடு 25% மற்றும் இறக்குமதி 14% செய்யப்படுகிறது. மொத்த உணவு உற்பத்தியில் பயிர் வகை பயிர்களின் பங்கு 20%. இந்த ஆண்டு பயிர் வகை பயிர்களின் இறக்குமதி 6.7 மில்லியன் டன்னாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே அவற்றை அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆனால் பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயிர் வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணியாக அமைகிறது. பயிர் வகை பயிர்களை 48 குடும்பங்களைச் சார்ந்த 250 மேற்பட்ட பூச்சிகளும் 7 வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பயிர் வகை பயிர்களை சாறு புரிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி, தத்துப்பூச்சி, காய் நாவாய் பூச்சி, தண்டு ஈ, காய்குழவி, இலைப்பேன், மாவு பூச்சி, பச்சை நாவாய் பூச்சி மற்றும் இலை பூவை கடித்து உண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியாபுழு, தெள்ளுவண்டு, வெட்டுக்கிளி மற்றும் காய்ப்புழுக்களான பச்சை காய்ப்புழு, புள்ளிக்காய்ப்புழு, இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவில் தாக்கி மிகுந்த சேதத்தை உண்டாக்குகின்றன. அஸ்வினி தாக்குதலின் அறிகுறிகள் குறித்து தெரிந்து கொள்வோமா? குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகளின் இலைகள், தண்டு, பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றில் உள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும். இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும். அஸ்வினி பூச்சி ஆண்டு முழுவதும் வாழும் ஆற்றலுடையது. இந்த பூச்சி இறக்கையுடனும் இறக்கை இல்லாமலும் காணப்படும். இவை கருவுறுதல் இல்லாமலேயே இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையவை. பெண் பூச்சி 32-60 வரையிலான இளம் குஞ்சுகளை வெளியிட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றலுடையது. இளம் குஞ்சுகள் 4 வளர்ச்சி நிலைகளை உடையது. இப்பூச்சி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்றுப்பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும்.

0: இதுவரை பயிர்வகை பயிர்களை தாக்கக்கூடிய அஸ்வினி பூச்சியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனஅடியாகவும் பின்பு 10000 கனஅடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில

0: தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வுப்பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழ்

0: தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 6:55:40.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: மனிதன் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறும் பல்வேறு செயல்கள் பலவிதமான கழிவுகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு உருவாக்கும் கழிவுகள் சுற்றுப்புறச் சூழலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே கழிவுகளை பிரித்து சரியான முறையில் கையாளுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியமானதாகும். கழிவுகள் தோன்றும் தன்மையையும் உருவாகும் இடத்தையும் பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. உணவுக் கழிவு, இவை உணவு சமைக்கும் போது அல்லது சாப்பிடும்போது உருவாகும் கழிவுகள் ஆகும். காய்கறி, பழங்கள், தானியங்கள் போன்றவற்றின் தோல்கள், விதைகள், துருவல்கள் போன்றவை இதில் அடங்கும். இவை இயற்கையாகவே சிதைவடைந்து மண்ணின் வளத்தை கூட்டுவதால் சுற்றுப்புறச் சூழலுக்கு நன்மை பயக்கும். எனவே இவற்றை சரியான இடத்தில் கொட்டாமல் விட்டால் துர்நாற்றம், ஈக்கள், நோய்க்கிருமிகள் போன்றவை பரவி சூழலையே மாசுபடுத்தும். வீட்டில் தினசரி பயன்படுத்தப்படும் பொருட்கள் மூலம் உருவாகும் கழிவுகள் குடும்ப கழிவுகள் எனப்படும். தாள்கள், பிளாஸ்டிக், கண்ணாடி பாட்டில்கள், உலோக குப்பைகள் போன்றவை இதில் அடங்கும். இவை எளிதில் சிதைவுறாத தன்மையால் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. எனவே பிளாஸ்டிக் போன்றவற்றை குறைத்து மறுசுழற்சி செய்யும் பழக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அவசியமாகின்றது.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 7 மணிக்கு முன் செல்லடா. சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை. 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பிற்பகல் 12:10 சங்கீத சார்லில் ஆர் அருணா அவர்களின் பாட்டு. எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் கிராமப்புற தொழில்கள் குறித்து, கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயமுத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்களுடன் நேர்முகம். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரேசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம். 7:00 திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:30 ஏறும் ஊறும், இதில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி. 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7:00.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது.
1: அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு உரையாடுவது மகிழ்ச்சி. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம், சூழல் அறிவும் குழு என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலநிலை மாற்றத்துடைய பிரச்சனைகள் என்னென்ன தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டு இருக்கு, அதுக்கு தனி நபரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு அரசு என்ன நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கு, நாம குழுவா இணைஞ்சு என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறது இறுதியில நாங்க பகிர்ந்துக்க போறோம். இப்போ அரசு காலநிலை மாற்றத்தை, குறிப்பா தமிழ்நாடு அரசானது, காலநிலை மாற்றத்தை ஒரு முக்கியமான கருப்பொருளாக எடுத்துக்கிட்டு எல்லா தளங்களையும் அது குறித்து உரையாடல்களை வலுப்படுத்துவதாகட்டும், செயல்பாடுகளை முன்னெடுப்பதாகட்டும், அதை நோக்கி கொஞ்சம் முற்போக்கு பார்வையோடு நடந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நாம ஒரு ஊரை சார்ந்தவர்கள், ஒரு நகரத்தை சார்ந்தவர்கள், ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முதல் வேண்டுகோளா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்து நம்ம சூழலறிவும் குழு நண்பர்கள் உள்ளூர் மக்களோட சேர்ந்து எலத்தூரையும் நாகமலை மலைக்குன்றையும் பாதுகாக்க முயற்சித்தோமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பாதுகாக்கப்படாத உங்க ஊர் பகுதிகள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், காடுகள், மலைக்குன்றுகள், ஆறுகள், சிற்றோடைகள், புல்வெளிகள், இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை அறிந்து கொண்டு அதில் இருக்கும் பல்லுயிர்களை ஆவணப்படுத்தி அதை அங்கிருக்கும் வெகுஜன மக்களுக்கு அறியப்படுத்தி, அதில் இருக்கும் தாவரங்கள், அதில் எது இயல் தாவரம் எது அயல் தாவரம் என்பதை அறிந்து கொண்டு அதை முறையாக அறிவியல் அடிப்படையில், அறிவியல் மனப்பான்மையில், அறிவியலாளர்கள் உதவியுடன், சூழலியலாளர்கள் உதவியுடன், அரசுடன் இணைந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். இந்த உரையாளருக்கு பிறகு நீங்க அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய கிராமத்திலேயோ உங்களுடைய நகரத்திலேயோ ஒரு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருக்கு, ஒரு சின்ன ஃபாரஸ்ட் பேட்ச் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை எப்படி முறையை ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு அறிவியலாளராக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்கள் அறிவியல் தளங்கள் சொல்லக்கூடிய பீப்புள் சயின்ஸ், சிட்டிசன் சயின்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. இபேர்ட், ஐ நேச்சுரலிஸ்ட், இந்த மாதிரியான தளங்களை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற பல்லுயிர்களை நீங்க ஆவணப்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஆவணப்படுத்துதல் வந்து ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்கு ஏதாவது சிக்கல் வரப்போவோ இல்ல அந்த இடத்த இன்னும் பத்திரமா பாதுகாத்திருக்கும் சீமா உதவும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் போராட்டத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்ப தமிழ்நாடு வந்து ஒரு டிராபிக்கல் எக்கோசிஸ்டத்தோடைய ஒரு நிலப்பரப்பு. அப்ப இங்க ஐந்து இணைகள் உள்ள ஒரு நிலப்பரப்பு, அந்த ஐந்து இணைகளும் தாவரங்கள் பெயரால வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஒரு நிலப்பரப்பு இருக்கு, அது சார்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க பகுதியில் இருக்க சின்ன சின்ன இடங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாதுகாக்க அப்படின்னாலே இப்ப மரங்கள் வைக்கிறதாகட்டும், குளங்களை தூர்வாருதாகட்டும், இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. குளங்களை தூர்வாருது அப்படின்னாலே என்ன பண்றோம், நம்ம ஒரு பெரு வாகனங்களை எடுத்துட்டு வரோம், ஹிட்டாச்சி ஜேசிபி மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அந்த குளம் முழுவதும் வந்து தூர்வாரி அங்க இருக்கிற செடிகள் எல்லாத்தையும் அகற்றி, புதர்களை அகற்றி, சதுப்பு நிலங்களை அகற்றி ஒரு நீர் தேக்க மாதிரி உருவாக்கிறோம். அது வந்து ஒரு மனித பார்வையில சரிதான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்கிற உயிர் சூழலை முறையா ஆய்வு செய்யாம அங்க பல வகையான பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கு, நீர்வாழ் பறவைகளுக்கான வாழ்விடம் இருந்திருக்கும், அதுக்குள்ள ஒரு மார்ஷ்லேண்ட் இருந்திருக்கு, ஒரு ஸ்வாம்ப் இருந்திருக்கு, ஒரு டீப் வாட்டர்ஸ் இருந்திருக்கு, ஒரு ராக்கெட் அரை இருந்திருக்கும், ஒரு சின்ன மட் பிளாட் இருந்திருக்கும், மண்மேடுகள், மணல் மேடுகள், இந்த மாதிரியான பல்வகையான உயிர் சூழல் உள்ள ஒரு நிலப்பரப்ப, ஒரு நீர் மட்டும் தேங்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை மாற்றும் போது அங்க இருக்கிற உயிர் சூழல் முற்றிலுமே காணாம போயிருது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஒரு ஏரி குளங்கள் மீட்டெடுப்பு அப்படிங்கிறது ஒரு மனித பார்வையில பெரும்பான்மையை நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை வந்து ஒரு சூழலில் பார்வையில மாற்றி நகர்த்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ, நிறைய பேர் தமிழ்நாட்டில் முக்கியமான ஹைட்ராலஜிஸ்ட் ஜெய்ஸ்ரீ மேம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட எல்லாம் நம்ம கலந்து ஆலோசித்து எப்படி பண்ணலாங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு வேண்டுகோளாக இருக்கணும். இதே மாதிரி தான் சூழலியல் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம ஏதோ செய்யணும் தான் அவசியம் கிடையாது, இருக்கிறது இருக்கிற மாதிரி பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதுக்கு பிறகு இல்லாத இடங்களில் திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகள் வரலாம். இப்போ இதில் குறிப்பிட்டு சொல்லணும், மியாவிக்கு ஃபாரஸ்ட் வைக்கிறோம், விதைப்பந்து தூவுறோம், இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ஆனால் ஒரு சூழலியல் பார்வையில் அறிவியல் அடிப்படையில் அதை செய்யானதா அப்படின்னா அது திருப்பியும் வந்து நம்ம கலந்து ஆலோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா இல்லதான், மியாவுக்கு நம்மளோட நிலப்பரப்புக்கு தேவையற்ற ஒன்று தான் இது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே நில பயன்பாட்டு மாற்றம், லேண்ட் யூஸ் சேஞ்ச். இதே மாதிரி அறிவியல் அடிப்படையில் அறிவியலை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் நம்ம கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை குறைக்க முடியும், எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய நுகர்வுகளை குறைக்க முடியும், போக்குவரத்து எப்படி வந்து மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நகர்த்த முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இது குறித்து நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழல் அறிவோமுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல 130 மேற்பட்ட காணொலிகள் வந்து ஆவணம் மாதிரி பதிவிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் சூழல் சார்ந்து நீங்க எது தெரிஞ்சுக்கொண்டாலும், ஒரு பறவை பத்தியோ, மரங்கள் பத்தி, தாவரங்கள் பற்றி, பொருட்கள் பற்றி, ஆறு, நிலம், மலை, காடு, ஏபயாட்டிக் அண்ட் பயோட்டிக், எது பத்தி தெரிஞ்சுக்கொண்டாலும் அது ஒரு நல்ல களஞ்சியமா இருக்கும். தமிழ்ல சூழல் அறிவோம் இருக்கும், ஆங்கிலத்தில் SUZH

ஏஎல் ஸ்பேஸ் ஏஆர்ஐ விஓஎம் இருக்கும். அந்த யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுக்கு பல அறிஞர்கள், அறிவாளர்கள், ஆய்வாளர்கள் பேசியிருப்பாங்க. அது போக நீங்க எங்களோட சேர்ந்து பணியாற்றணும் விரும்புனீங்கன்னா நீங்க எங்களுடைய மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ள. எங்களோட மின்னஞ்சலானது suzhaelarivom@gmail.com. இது போக நம்மளுடைய சூழறிவோம்ல சில குறிப்பிட்ட புத்தகங்கள் பதிப்பிட்டிருக்கும். காலநிலை மாற்றம் குறித்து, சூழலியல் பாதுகாப்பு குறித்து, எவ்வாறு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டுச்சு, யார் அதற்கு பின்னால் ஒரு பணியாற்றினார்கள், எவ்வாறு பவானியார் ஒரு காலகட்டத்தில் காப்பாற்றப்பட்டுச்சு, யார் அதற்கெல்லாம் எப்படி மனிதர்கள் ஒன்றிணைந்து அதை பாதுகாத்தார்கள், இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் வரலாறு அழகழக சின்ன சின்ன நூல்களை கொண்டு வந்திருக்கும். நீங்க நிச்சயமா அதையும் வாங்கி வாசிக்கலாம். இந்த வாய்ப்பை வழங்கிய வானொலி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். நமது சூழல் குறித்து அறிந்து கொள்வோம், இயன்ற வகையில் பாதுகாப்போம், சூழல் அறிவோம்.

இதுவரை இயற்கை ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

கேட்ட பாடல் ஜெமினி படத்திலிருந்து. சாதனா சர்கம் பாடியது இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியாலே 999 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: தவறா.
1: தமிழ் செய்தி அறிக்கை. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்கவைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5-10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800-900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 வயது முதல் 50 வரைக்கும் உள்ள நபர்கள், ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு

0: போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:25:45. சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கு வடமதுரை கோட்ட மின் அலுவலகத்தில் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை, அதாவது 5 காலை 11 அளவில் செயற்பொறியாளர் தலைமையில் நடைபெற உள்ளதால் மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக செயற்பொறியாளர் அவர்களிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நான் டாக்டர் சத்யவேலவன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். எந்த உணவு சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய உணவு எதுன்னு பார்த்தவன், நமக்கு அதீத காரம் உள்ள உணவுகள், அதீத எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், அதீத கொழுப்புடைய உணவுகள், அப்புறம் நீர் அருந்தும் போது முடிந்த அளவுக்கு வீட்டில் சுத்திகரித்த நீரை அருந்தணும். எடுத்துக்கூடிய உணவுகள், ஒவ்வொரு உணவுலையும் காலை உணவோ மதிய உணவோ ஏதோ ஒரு பழங்கள் சேர்த்திக்கலாம். மாதுளம்பழம் இல்லை வாழைப்பழம் இல்லை பப்பாளி போன்ற பழங்கள் சேர்த்திக்கலாம். முட்டை சேர்த்திக்கலாம். இறைச்சி உணவுகளில் மீன் எடுத்துக்கலாம். ஈரல், அதாவது ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈரல் உணவில் சேர்த்துக்கலாம். நேரம் தவறாமல் உணவை காலை மதியம் இரவுன்னு 3 வேளையை பிரித்து உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும். ரொம்ப லேட் நைட், அதாவது 10-11 மேலே உணவு உண்ணக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். அப்படி நேரம் தள்ளி போனாலுமே நமக்கு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கிறது நல்லது. இல்லை வயிறு வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு இது மாதிரி ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக நமக்கு நீர் சத்து அதிகமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. நமக்கு திடமான உணவுகள் எடுத்துக்க முடியவில்லைனாலும் தண்ணீர், இளநீர் இல்லை ஏதாவது ஒரு பழச்சாறு போன்றவை எடுத்துக்கலாம். ஸோ நீர் சத்தை குறையாமல் பார்த்துக்கிறது மிக முக்கியம். வயிறு வலி அதிகமானால் நமக்கு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து என்னன்னோ அதுக்கான ஒரு மருத்துவ உதவியை நம்ம நாடலாம். மஞ்சள் காமாலைக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் மஞ்சளாக இருக்கிறது, நம்ம சிறுநீர் அதீத மஞ்சள் நிறத்தில் போவது, காய்ச்சல், உடல் வலி, சில பேருக்கு உடல் அரிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா மஞ்சள் காமாலைக்கான நோய் அறிகுறிகளாக இருக்கும். இதில் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அது மருத்துவரை பார்த்து அதுக்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம்.
2: நேயர்களே, இன்று 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரியத்தின் குன்னூர் தெற்கு மண்டலமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககமும் இணைந்து நடத்திய தேயிலை கண்காட்சி மற்றும் உற்பத்தியாளர் நுகர்வோர்களிடையேயான கலந்தாய்வின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோடு கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 7:30 15 நொடி. இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும்.

0: படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் பாடினார்கள். பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: இடையின மாம்

பிரசித்தி இரும் படத்திலிருந்து ஏ எல் ராகவன், பி சுசிலா குழுவினர் பாடினார்கள். கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இன்று காலை 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 8:30க்கு மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 7:45 நொடி.

0: காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

கேட்டபாடல் சாந்தி நிலையம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா.

முடிவதில்லை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலியில் நேரம் 8:08:45. இந்த நேரம் இனிய நேரம்.

மங்கை ஒரு கங்கை படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நேரம் இனிய நேரம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

சொல்லாதே யாரும் கேட்டால் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடலது. நேரம் 8:40 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனம் விரும்புதே.

அச்சமில்லை அச்சமில்லை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடினார்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மனம் விரும்புதே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: அமுத கானம் படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் விரும்புதே.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இன்று காலை 9 அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், காலை 11 கேட்டாலே இனிக்கும், பிற்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் அருணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் வடிவேல் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் மாத்தே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தருவரணம், கமாஸ் ராகம் ஆதிதாளம்.

அடுத்து தேவதேவ கலையாமிதே சுவாதி திருநாள் கிருதி மாயா மாளவ கௌளவராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:38. அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இனி தியாகராஜர் கீர்த்தனையில் பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:36:25. அரங்கிசையில் நிறைவாக சக்கனி ராஜமார்க்கமு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹரப்பிரியா ராகம் ஆதி தாளம்.

அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர

மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்ம தோளு.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நீ கேட்க போறீங்க போவோமா ஊர்கோளம். ஆஹா, டைட்டில் கேட்குறப்பே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க ஐயா எங்கேயே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் டெய்லி புலம்பிகிட்டே இருப்போம் இல்லையா. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. வாங்க நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறப்ப, இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறோம். எந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா போகிறோம். ஆந்திரா மாநிலத்தில் வந்து உங்களுக்கு இன்றைக்கி முகலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். இது வந்து கிழக்கு கோதாவரியில் இருக்குது. ஸோ அங்கே அப்படியே போகலாமா? வாங்க வாங்க எல்லாம் கிளம்புங்க. எத்தனை நாள் நம்ம தங்க போகிறோம், எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு ரெடியாக இருங்க. இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா.

இது இனிது திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டீங்க கார்த்திக்கோட வாய்ஸில். போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா ஆந்திராவில் இருக்கோம். ஆந்திரானாவே நமக்கு வந்து என்னன்னா பயங்கர ஸ்பெஷலான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் அந்த ஊரில். நம்ம அப்படியே ஒரு சாப்பாடையும் போட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. ஸோ கிழக்கு கோதாவரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஊரில் இந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாவே பாருங்களேன், கிராமம் வந்து நகரமயமாயிட்டிருக்கு நிறைய கிராமங்கள். ஆனால் இந்த கிராமம் அப்படியே கிராமத்து ஸ்டைல்லையே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு கால்நடையாவது வளர்க்குறாங்க, இல்லைன்னா வந்து பெட்டு நாய் பூனை ஆடு கூட வந்து இங்கே பெட்டாக வளர்க்குறாங்க. இந்த குழந்தையெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் பிடிச்சிட்டு அது வாட்டுக்கு நடந்துட்டுருக்கு. அந்த குழந்தைகிட்ட கேட்போமா, ஹாய் எப்படி இருக்க? ஐயோ என்னை பார்த்து முறைக்குதுங்க. அது குழந்தைக்கு புரியாது இல்லையா, அவங்க பாஷை அவங்க வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, தமிழில் பேசுனா அதுக்கு எப்படி புரியும். இருந்தாலும் அந்த குழந்தை என்னை பார்த்து முறைக்குது. சரி, இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கிராமத்துலேருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும், நிறைய சடங்கு நிறைய விழாலாம் இருக்காமா இந்த ஊரில், அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்காமா, முனீஸ்வரலக்கட்டை அப்படிங்கிற ஒரு கோயில், அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ட்ரையான ஊர் தான், ஏன்னா நிறைய ஓட்டு வீடு இருக்குது. அதே மாதிரி வெயில் நல்ல சரியான வெயில் அடிக்குது. நம்ம போகிறோம் அப்படின்னாவே என்னப்பா இப்படி வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி, நாங்களாம் எங்கள் ஊரில் கூலிங்காக அப்படியே ஜில்லுன்னு இருக்கிறோம், நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. இருந்தாலும் அவங்க ஊரை நம்ம சொல்லிட்டோன்னா விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, டமால் அடிச்சிட்டாங்கன்னா. அதனால் நம்ம இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், வேறு வழிஞ்சால் தொடச்சிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வந்து நிறைய பேர் வந்து ஹோலி நீராடலில் வந்து பங்கேற்கிறாங்க. அதாவது முக்கியமான மங்களகரமான நாட்கள்லாம் அவங்க நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து பண்டிகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாட்ட கேட்டேன், அவர் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஊரெல்லாம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து தெலுங்கில் சொன்னார், உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழில் சொல்கிறேன். இங்கே வந்து சீத்த நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்காமா, அப்புறம் முனிக்குடலி அப்படின்னு ஒரு ஊர் 4 கிலோமீட்டரில் இருக்காமா, சின்ன கொண்டைப்புடி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து 4 கிலோமீட்டர், இதெல்லாம் பக்கத்தில் உள்ள கிராமங்கள். அப்புறம் கடவரம் அப்படிங்கிறது வந்து 5 கிலோமீட்டரு, சிங்கவரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அது வந்து 6 கிலோமீட்டர் பக்கத்தில். இதெல்லாமே வந்து இந்த முகுலாக்கு அருகில் உள்ள கிராமங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி முகுலாவை சுற்றியில் வந்து மேற்கு சைடு தடிப்புல மண்டலம் அப்படின்னும், அப்புறம் கிழக்கில் வந்து குருகொண்டா மண்டலமும், தெற்கில் கோவூர் மண்டலமும், அதே வந்து இன்னொரு நம்ம அதே தெற்கில் ராஜமுந்திரி கிராமப்புற மண்டலமும் இருக்காமா. ஸோ இவ்வளோ ஊர் இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துப்போங்க, எங்கள் ஊரை பற்றிலாம் கிண்டலாக பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு. வாங்க அப்படியே போவோம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். போமா ஊர்வலம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வந்து ஆந்திரால உள்ள இந்த கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள முகுலா அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஊரில் நம்ம போனோம்னாவே எல்லாருமே வந்து நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு தான் லாங்குவேஜ் தெரியாதே அப்படிங்கிறதுனால நம்ம தமிழில் பேசுகிறப்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் தமிழில் ஓகே, இந்த தெலுங்கும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம பேசுகிற ஸ்பீடை பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போல். பட் அவங்க ஸ்பீடாக பேசினா நம்ம அவங்க கூட பக்கத்தில் கூட நிற்க முடியாது. ஸோ இந்த ஊரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு அதிகமாக உள்ளூர் மொழியாக இருக்கனால மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே 7694 இருக்குது. அதில் வந்து வீடுகளோட எண்ணிக்கை 2099 இருக்குது. என்ன இப்படி அக்யூரேட்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த உடனே விசாரித்தாச்சு எல்லா இந்த ஊரை பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய மாடுகள் பார்க்கலாம், நிறைய ஆடுகள் பார்க்கலாம், அதுக்காகவே நம்ம போகலாம். இங்கே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க வந்து காலையில் அவங்களோட அந்த ஏரியாவை தாண்ட வரைக்கும் அவங்க வீட்டில் வளர்க்குற எந்த வளர்ப்பு பிராணியாக இருந்தாலும் அதை அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே ஸ்கூல் வரைக்கும் போகிறது இல்லைன்னா அந்த தெரு வரைக்கும், அந்த தெருவோட எண்டு வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அந்த ஆட்டையோ இல்லை நாயமோ விட்டுடுறாங்க, அது வீட்டுக்கு அப்படியே வந்துடுது. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த முகுலா கிராமத்தில் வந்து ஸ்ரீ முக்காலம்மா தள்ளி ஜாத்ரா அப்படிங்கிற திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு கிராம தேவதை வழிபாடு, அதாவது இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த திருவிழா முழுவதுமே வந்து காவல் தெய்வம் அந்த முக்காலம்மா தேவதையை வந்து மையமாக கொண்டு இங்கே கொண்டாடுறாங்க. இங்கே கிராம மக்களோட செழிப்புக்காகவும் நல்ல மழை பொழியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் மேலதாளங்கள், பாரம்பரிய வழிபாட்டு பொருட்களோட பிரம்மாண்ட வீதி ஊர்வலங்கள்லாம் வந்து நடக்குமாமா. ஸோ திருவிழா ஊர்வலமாக வந்து இந்த கிராம தெய்வதை வழிபாட்டில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே உள்ள ஒரு பெரியவர் சொன்னார். அதே மாதிரி ஸ்ரீ உமா கோமேஸ்வர சுவாமி திருக்கோயிலும் வந்து இங்கே சிறப்பு வழிபாடுகள், அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள்லாம் இங்கே நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வாங்க வந்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். கிராம மக்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறத அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்து ஹாப்பி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, போயிட்டு வருவோம் இல்லையா, நம்ம இன்னொரு டைம் வந்து அந்த திருவிழாவையும் பார்த்து ரசிச்சிட வேண்டிதான். ஸோ இந்த ஊர்லேருந்து ஹைதராபாத், அதாவது மாநிலத்தோட தலைநகரம் ஹைதராபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 401 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த கிராமத்துலேருந்து வெளியூர் படிக்க போகிறவங்க இல்லை அங்கே போய் ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மாதத்தில் ஒரு நாள் இல்லை 6 இருக்க அவங்களுக்கு எப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஸோ இங்கே முகுலாக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள், அதே மாதிரி கிராமங்களில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எல்லாம் பக்கத்தில் என்னென்ன நகரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொவ்வூர், ராஜமுந்திரி, நிடடவோல், மண்டப்பேட்டை அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கிராமங்கள். பயங்கரமாக இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர் பேரும் கேட்டால் அப்படின்னு ஒன்று அட்டிக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா, அதான் அந்த ஊர். ஸோ இந்த மாதிரி ஆந்திராவில் வந்து சிறப்பான விஷயங்கள் அப்படின்னா இந்த வில்லேஜை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். அதில் அந்த கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்கவுங்க வீடுகளில் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா திண்ணை அமைச்சு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அவள் ஈவினிங் டைமு ஸ்கூல் வீட்டு வந்த டைமு எல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து குழந்தைங்க

அடிக்கிறதாகட்டும் இல்லை பெரியவங்களாம் அப்படி உட்காந்து பேசுகிறதாகட்டும் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எப்படியா திண்ணியில் உட்காடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஒரு சொர்க்கம் தானே.

ஆண் மகாலனில் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க ராகுல் நம்பியார் பாடியது. இன்னைக்கு போவோமா ஊர்களும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆந்திராவில் உள்ள முகுலா அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா எப்படிப்பா போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க.

ஏன்னா இந்த ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் வந்து நம்ம இங்கே போகலாம் இந்த ஊருக்கு. ஏன்னா முகலாவுக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே எந்த ரயில் நிலையமும் இல்லை, அதனால ராஜமுந்திரியிலேருந்து போகலாம். அப்படி இல்லைன்னா சாலை மார்க்கமாகவும் இந்த ஊருக்கு போகலாம். ஸோ அடுத்த டைம் நம்ம இங்கே போனோன்னா அந்த ஊரிலோட திருவிழாவை ரசிக்கிற மாதிரி அந்த டைமுக்கு கிளம்பலாம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம திரும்ப ஊருக்கே கிளம்பலாம். இன்றைக்கி போகும் ஊர்கோளும் நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேசம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள முகலா கிராமத்தில் தான் வந்து எல்லாத்தையும் அலப்பறை பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். மற்றொரு கிராமத்தில் சந்திக்கலாம்.

காதல், ஏக்கம், காத்திருப்பு, இயற்கை, நம்பிக்கை என்று மனித மனத்தின் நுட்பமான உணர்வுகளை கவிதை மொழியில் நம் செவிகளுக்கு விருந்தாக்கிய கானங்களோடு இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த். மலர்கள் பல இருந்தாலும் காதலின் மொழியாக மனங்களில் மலர்ந்திருப்பது ரோஜா. ஒரு புன்னகை, ஒரு பார்வை, ஒரு பெயர், இவை போதும் ஒரு இதயத்தில் வசந்தம் பிறக்க. அந்த முதல் காதலின் மனம் நம் மனமெங்கும் இப்போது பரவுகிறது.

சில உணர்வுகளுக்கு மொழி தேவையில்லை. ஒரு பார்வை, ஒரு மௌனம், ஒரு மென்மையான தீண்டல் போதும். தென்றல் இலைகளை வருடுவது போல காதல் இதயத்தை வருடும் அந்த நொடியை நயமாகச் சொல்லும் பாடல் இதோ. காதல் ஆழமடையும் போது அது ஒரு உணர்வாக மட்டும் இருப்பதில்லை, வாழ்வின் அர்த்தமாகவும் மாறிவிடுகிறது.

0: பிரிவின் தூரம் உடலை விளக்கலாம், ஆனால் நினைவுகளை விளக்க முடியாது. இதயம் தன் துடிப்பை இன்னொரு இதயத்தில் தேடும் அந்த ஏக்கத்தின் மொழியே இந்த பாடல்.
1: உயிர்

என்றும் நீங்கள். இயற்கை முழுவதும் காதலின் ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. பூவுக்குள் மனம் இருப்பது போல, மழை துளிக்குள் வானவில் இருப்பது போல, காதலும் மனித மனத்தின் ஆழத்தில் அமைதியாக மலர்கிறது. இயற்கையையும் காதலையும் ஒரே ஓவியமாக வரையும் இனிய பாடல் இப்போது.

நிலவு ஒவ்வொரு இரவிலும் புதிதாய் உதித்தாலும் அதன் ஒளி எப்போதும் நமக்கு நெருக்கமானது. உண்மையான காதலும் அப்படித்தான். காலம் மாறினாலும் அதன் நினைவுகள் மங்குவதில்லை. மனதில் என்றும் வெண்மையான ஒளியாக நிலைத்திருக்கும் இந்த இனிமையான பாடல்.

0: மலராக மலர்ந்த காதல், மென்மையான தீண்டலாய் மனதை வருடி உயிரோடு கலந்து உறவாகி இயற்கையின் ஒவ்வொரு துளியிலும் தன்னை உணர்த்தி இறுதியில் நிலவொளி போல நினைவில் நிலைத்தது இன்று நாம் இசை வழியாக கண்ட காதலின் கவிதை பயணம். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:00. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும்.
3: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என பாரதிதாசன் கண்ணியரின் கண் பார்வையின் வீச்சை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார். இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் காதலர்களின் கண் பேசும் காதல் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் கழுத்தூர் கண்ணம்மா படத்திற்காக ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையில் ஏ எம் ராஜா, பி சுசிலா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உரிமைக்குரல் படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இதில் காதலர்களின் விழிப்பேசும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:14. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக இளையராஜா இசையமைத்து BS சசிரேகாவோடு இணைந்து பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

ஒலித்த அந்த பாடல் கிளிஞ்சல்கள் படத்திற்காக டி ராஜேந்தர் இசையமைத்து டாக்டர் கல்யாண் டி சுப்பிரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் டி ராஜேந்தர். கண் பேசும் காதல் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேரம் 11:23. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 100வது நாள் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் புலமை பித்தன்.

அந்த பாடல் பாம்பே படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் கே எஸ் சித்ரா பாடியது பாடல் ஆசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் குள்ளநெறி கூட்டம் படத்திற்காக வி செல்வகணேசன் இசையில் கார்த்திக் சின்மயி பாடியது பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் விழிகள் பேசும் இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர். அருணா அவர்களின் பாட்டு. 12:50 மெல்லிசை மற்றும் சேர்ந்திசை. 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களின் வரிசையில் இன்று ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து திரை இசை. 2:30 ஊர்புறத்திலேயே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். 5:30 திரை இசை. 6:10 பாமாலையில் பக்தி பாடல்கள். 6:40 முல்லைவனம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட் லைட். 9:30 திரை கானம். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

தந்த பாடல் கண்ட நாள் முதலாய் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் சுபிக்ஷா பாடியது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர். அருணா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எஸ். ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் வி. ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்றைய விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்க

0: வழங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.

0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஓடி விளையாடு பாப்பா என தொடங்கும் மகாகவி பாரதியார் பாடல்.

0: house in Nilankarai. The Indian Meteorological Department, IMD, has forecast extremely heavy rainfall today over parts of Assam, Meghalaya, Sub-Himalayan, West Bengal and Sikkim. The weather system is likely to impact several districts of Assam. The IMD has also issued a yellow warning for most districts of Nagaland bordering Assam, which could impact Charaideo, Sivasagar, Jorhat and Golaghat districts. According to the Met Department, parts of Delhi, Haryana, Chandigarh, Jammu and Kashmir, Kerala, Mahi, Himachal Pradesh, Odisha and Uttar Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In Kerala, an orange alert of heavy rainfall has been declared in 12 or 14 districts for today. In badminton, Korea Masters, India's Tushar Suvir has been knocked out of the tournament after losing his qualifying match against Japan's Shogo Ogawa today. In women's doubles, Priya Konjanbang and Shruti Mishra, and in the men's doubles, Krishna Prasad Garaga and Prithvi Krishnamurti Roy will be in action today. Benchmark domestic equity indices were trading on a negative note during the afternoon session today. The Sensex dipped 239 points to 78,400, while the Nifty slipped 281 points to 24,493 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram oru mani patthu nimidam. Akashvani. என்னுயிர் தோழி. வெண் திங்கள் வடிவெடுத்து வீழ்ந்ததோ புவியினிலே, வண்டமிழன் தேனமுதாய் வந்ததோர் இன்மகவே, கண்டபொழுதே களிக்கும் காரிகையின் கண்ணீரும் அண்டமெல்லாம் போற்றும் அருந்தவத்தின் சான்றென்றோ. பசி நோக்கும் தாய்முகத்தில் பௌர்ணமி நிலவொளி, செவ்விதழ் சிரிப்பினிலே தாய்மையின் பேரொளி, அன்னையின் கருவறையில் ஆடிய அருமணியே, இன்னருள் பெற்று நீ எந்நாளும் வாழியவே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, உருவினில் மலர்ந்திட்ட அமுதின் அருமணியே, வழியும் விழிநீரும் உதிரத்தின் தியாகமும் விழி அசைவில் மறந்தாயோ தாய்மையின் பேரரசே, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, அன்னையின் தாலாட்டில் பொங்கிடும் பேரன்பே, மண்ணிய புகழோடு பாரினில் வாழியவே.

0: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: மேம், இப்போ குழந்தைக்கு போதுமான அளவு பால் குடிச்சிருக்காங்க அப்படின்றது எதை வச்சு மேம் தெரிஞ்சுக்கலாம்?
2: ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஏன்னா குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அழுகை மட்டும் தான். எல்லாத்துக்கும் அழுதுட்டு தான் இருக்கும். அது கொசு கடிச்சாலும் அழும், ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் அழும், அதுக்கு வந்து ஸ்வெட் ஆகுதுனாலும் அழும், அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குனாலும் அழும். ஸோ அதனால் எப்போ அழுதாலுமே குழந்தை பாலுக்கு தான் அழுதுன்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சப்போஸ் இன்னும் சில பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரின் பண்ண பிடிக்காது, அந்த ஈரம் கொஞ்சம் கூட விரும்பாதுங்க, பயங்கரமாக கத்தும். நீங்கள் அந்த நாப்கினை சேஞ்ச் பண்ண வரைக்கும் அழுதுட்டுருக்கோம் சில பேபிஸை. ஸோ அப்போ பேபி வந்து நீங்கள் கொடுத்த மில்க்னால தான் அழுகுதா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, குடித்ததும் நல்லா தூங்கும் பேபி அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மில்க்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது, நல்லா யூரின் பாஸ் பண்ணுறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போயிட்டே இருக்கும். இதுவும் இட்ஸ் எ குட் சைன், பேபி நல்ல அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்குது அப்படின்றது. அதே மாதிரியே பேபி வந்து நல்லா உற்சாகமாக இருக்கும் கொஞ்ச நேரம். சில சமயத்தில் பேபிஸ் பால் குடிச்சு தூங்கிடும், சில பேபிஸ் நல்லா ஆக்டிவாகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும், பால் குடிச்சதும் அப்படியே ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கும். இது மூணுமே வந்து பேபி வந்து

0: தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து ஃபீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற பேபிஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை மோஷன் போகும், ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும். அது வந்து தாய்ப்பால்லையே அந்த மோஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ் இருக்கும். ஸோ தாய்ப்பால் மட்டுமே குடிக்குது குழந்தை அப்படின்னா அது 10 தடவை மோஷன் போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் சம்டைம்ஸ் அந்த மோஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும், பட் வாட்டரியாக இருக்காது, தண்ணி மாதிரி போகாது. பட் தண்ணி மாதிரி போகுது அப்படின்னா அப்போ தான் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மோஷன் பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக போகிறதுக்கும் வயிற்றில் பிரச்சனை இருந்து வரக்கூடிய லூஸ் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேபிஸ் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற பேபிஸ் ஒரு 3-4 டேஸ் கூட மோஷன் போகாது, அது ஸ்டாக்கு வச்சுருக்கோம், அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறப்ப தான் மோஷன் போகலன்னா பயப்படணும். தாய்ப்பால் மட்டும்தான் பேபி குடிக்குது, 3-4 டேஸ் மோஷன் போகலன்னா நோ நீட் வரி, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது வந்து மோஷன் போயிடும் 3 டேஸ் கழிச்சு.
1: ஒரு நாளைக்கு குழந்தைகள் எவ்வளவு சிறுநீர் வந்து கழிக்கலாம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் போயிட்டே இருக்கும். இதே தானே அதுங்களுக்கு வேலை, பால் குடிக்கும், யூரின் போகும், மோஷன் போகும், திரும்ப பால் குடிக்கும், இதே தான் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் தான் இருந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ் ஷியராக பேபிஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணும்.
1: ஓகே மேம். இப்போ இதுவே ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்த அவங்களுக்கு எப்படி மேம் பால் ஊட்டுறது?
0: ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு சவால் தான் அது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா ட்வின்ஸ் இருக்குன்னா ஒரு என்ன மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 பேபிக்கு ஒரே டைம் தான் வந்து பசி வரும். ஸோ அப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ 10 மணி காலையில் 2 பேபி எந்திரிக்குது, பேபி 1 அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க மதர், பேபி 2க்கு பவுடர் மில்க் கொடுப்பாங்க பக்கத்தில் யாராக கூட இருக்கவங்க. அடுத்து 12 மணிக்கு ஃபீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ பேபி 1க்கு பவுடர் மில்க், பேபி 2க்கு மதர் ஃபீடு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மாற்றி மதர் ஃபீடும் டாப் ஃபீடையும் மாற்றி கொடுப்போம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெட் ஃபீட் மட்டுமே ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட், பத்தாது 2 பேபிஸ்க்குமே. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லை நல்லாவே ஃபீட்ஸ் வருது, இனிஷியல் 1st 2 மந்த்ஸ் கொஞ்சமாக தான் குடிக்கும். ஸோ அப்போ நம்ம கூட சமாளிக்க முடியும், பட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பவுடர் மில்க் இல்லாமல் நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் 2 பேபி ஒரே டைத்தில் அழும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பேபிக்கு ப்ரெஸ் ஃபீட், அடுத்த பேபிக்கு பவுடர் மில்க், அடுத்த தடவை அந்த பேபிக்கு ப்ரெஸ் ஃபீட், இந்த பேபிக்கு வந்து டாப் ஃபீட், அந்த மாதிரி நம்ம சமாளிக்கலாம்.
1: அப்படி தாய்ப்பாலும் பவுடர் பாலும் கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம்?
0: குழந்தைங்களுக்கு ஒன்றும் வராது. அந்த பவுடர் மில்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அது மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தைக்கு குறை மாதத்தில் சில பேபிஸ் பிறக்குது இல்லையா ப்ரீட்டம், அந்த பேபிக்கு தனியாக இருக்கும் பவுடர் மில்க்கு. ஸ்டேஜ் 1 1st 6 மந்த்ஸ்க்கு, அதே மாதிரி 6 மந்த்ஸ் to 12 மந்த்ஸ்க்கு அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி கரைக்கிறதும் அந்த என்ன டின்னு வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடி எழுதிருக்கிறத எல்லாத்தையும் படிக்கணும் பொறுமையாக உட்காந்து. அது குட்டி குட்டியாக தான் இருக்கணும், பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும், பார்த்து படிக்கணும். எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ பவுடர் போடணும், அதிலே மோஸ்ட்லி ஸ்பூன் கொடுத்துருப்போம், அது தலை தட்டி கரெக்டாக அளவு போடணும். அப்புறம் பாப்பாக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் தனியாக வச்சுக்கணும் நம்ம, அதெல்லாம் நல்லா சுடுதண்ணில் கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். அது மாதிரி பேபிக்கு வந்து இந்த அளவு வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். நிறைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பவுடர் போட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் வயசானவங்க அனுப்பணும் கெட்டியாக கொடுத்துடக்கூடாதுன்னு இத்திரோண்டு பவுடர் போட்டு அவ்வளோ தண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா அது கரெக்டான காம்போசிஷன் இல்லாதப்ப அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பவுடர் ஃபீட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மதருடைய மில்க்குக்கு சிமிலராக இருக்கும். ஸோ அந்த கரெக்ட் பவுடர் அளவு அந்த தண்ணியை வந்து கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி எந்த பால் பவுடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பிள்ளைங்களுக்கு என்ன கலக்கிறதா இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற சூட்டில் இருக்கணும், வார்ம் வாட்டரில் தான் கலக்கணும். அது மில்க்காக இருந்தாலுமே வார்ம் மில்க்கு. கொதிக்க கொதிக்க இருக்கிறத நம்ம அதில் போட்டோம்னா அப்படியே அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் அப்படியே உடஞ்சி போய் செத்து போயிடும், வேஸ்ட்டு. ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி இப்போ ஒரு குடிக்கிற சூட்டில் சுடு தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பேபிக்கு அப்படியே கலக்கிட்டு லைட்டாக ஒரு ஒரு ஆற்று ஆற்றிட்டு அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம்.
1: ஓகே மேம்.

0: இப்போ தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கான நியூட்ரிஷன் ஃபுட் ஏதாவது இருக்கா மேம்?
1: நம்ம வீடுகளில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா பிரசவமான பிறகுன்னு ஒரு சில உணவுகளை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து தாய்ப்பால் சுரக்கக்கூடிய உணவுகள் தான். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாரம் எப்பயுமே ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் சொல்லுவேன், எல்லோரும் ஒரு இந்த தடவை கஞ்சி, பால், சூப்ஸு, ஜூஸு, மோர், இளநி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிக்விட் ட்ரிங்க்கை குடிங்க, அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபீட்ஸ் வரும். ஏன்னா தண்ணி நிறைய, தண்ணியும் நம்ம நிறைய குடிக்கணும். ஆஃப்டர் ஆல் மில்க்குன்றது வாட்டர் தான் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் உள்ளே போட்டால் தானே வரும் அது. ஸோ நிறைய தண்ணியும் குடிங்க. தண்ணியோ தண்ணியாகவே குடிக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஆகாரமாக எடுத்துகிட்டே இருங்க. ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரையும் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட்ஸும் நல்லா வரும், உங்களுக்கும் வந்து டயர்டாகாது, தலைவலி அதெல்லாம் பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். அதை தவிர மற்ற ஃபுட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டுலையே எல்லாம் இந்த வெந்தயம், அதேமாதிரி ரவா கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஃபீட்ஸ் வரும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அந்த முருங்கை சம்மந்தப்பட்ட எல்லா கீரைங்களுமே வந்து நல்லது. ஸோ எல்லா காய்கறிகள் எல்லாமே நல்லது. மில்க், மில்க்கே வந்து நல்லா செக்ரேஷன்ஸ் வரும். அதுமாதிரி எல்லா ஃபிஷ் ஐட்டம்ஸ்லேயும் நல்ல மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். எப்பயுமே மதர் வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, சில காய்கறியெல்லாம் நமக்கே தெரியும், முக்கியமாக உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கேஷியஸ் அந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக பண்ணிக்கணும் அந்த ஃபுட்டு. ஏன்னா பேபி வந்து மதர் ஃபீட் மட்டும்தான் எடுக்குது அப்படின்றக்கப்ப இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் பேபி எல்லா ஃபுட்டும் மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். பேபிக்கு கொடுக்கும்போதும் சரி, நம்ம புதுசாக ஒரு உணவை நம்ம ஃபீட் பண்ணப்போ சாப்பிடும் போதும் சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது, எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுமாதிரி பேபிக்கு மற்ற ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஜூஸ் கொடுக்குறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறோனாலும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரே நாளைக்கே சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இதையும் போட்டு ஒரு அப்படியே மல்டிக்ரெயின் இருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு 5 மாதம் குழந்தைக்கு அது எப்படி, 6 மாதம் குழந்தைக்கு எப்படி செரிமானம் ஆகும் அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படியே சத்து கொடுக்குறோன்ட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை நர்ஸையும் போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ இது வந்து தேவையில்லை. அப்போ அதில் ஒன்றும் ஒத்துக்காமல் போனாலும் மொத்தமாக அந்த கஞ்சியே வந்து குழந்தை குடிக்காமல் போயிடும். அதனால் ஓவர் ரெசிலன்ஸாக இல்லாமல் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, புழுங்கரிசி, வெறும் புழுங்கரிசி ஓமம், அது ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி, ஒரு வாரத்துக்கு 2 புதனோவை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புழுங்கரிசி கஞ்சி மட்டும் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடு, எடுத்ததுமே கெட்டியாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியாக ஒரு ஸ்பூன் கொடுத்து பார்க்கணும், அதுக்கு எப்படி பிடிக்குது, அது லைக் பண்ணி குடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இதே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பூன் அப்பப்போ பிடிக்குது அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், சில இதுங்களுக்கு வந்து உப்பு தான் பிடிக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ அது மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ், அது மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 புது உணவு, அப்போ எந்த உணவு அதுக்கு பிடிக்கல இல்லை செட் ஆகலையோ அந்த உணவை அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற உணவெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஓகே, புழுங்கரிசி கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது பாசிப்பருப்பு கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது வடித்த கஞ்சி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா பருப்பு தண்ணி ஒத்துக்குது, கீரை தண்ணி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம.
0: ஓகே மேம். சில வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்தா ஒரு உணவு முறையும் ஆண் குழந்தை பிறந்தா சில உணவு முறையும் சொல்கிறாங்க. பிரத்யேகமாக பார்க்கும்போது ஆண் குழந்தைகள் வந்து பிறந்துட்டாங்கன்னா ஒரு சில மாம்பழம், சில பழங்கள் வந்து சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து ஆகாது, மாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை மேம்?
1: அதாவது இந்த கேஸ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடும்போது சம்டைம்ஸ், இது வந்து புக்கிலலாம் எதுவுமே இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன்னா கூட, சில கேஸ் ஃபுட்டை எடுக்கிறப்ப பேபிஸ்க்கு வந்து அந்த காலிக் அதிகமாகும், கேஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட் அந்த பேபி ஃபுட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன ஃபுட் எடுத்தாலுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியாது. பட் பேபிக்கு ஒன்லி ஃபீட் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணுன்னா உங்களால் அவாய்ட் பண்ண முடியலை, நான் சாப்பிட்டுதான் ஆகணும்னா என்ன பண்ணுங்கள், மதர் ஃபீட் பண்ணிவிடுங்க. மதர் மெடிசனுக்கு நான் சொன்ன மாதிரி தான், ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழ பலாப்பழம் இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, எல்லாத்துலேயுமே அந்த கேஸ் ப்ராப்ளம் வரும் நிறைய சாப்பிட்றப்ப. ஸோ ஒரே ஒரு கதுப்பு மாம்பழமோ ஒரு சின்ன மாம்பழமோ ஃபீட் பண்ண பிறகு அதை மட்டும் எடுக்கிறப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது.
0: அதே போல் பாலூட்டுற தாய்மார்கள் வந்து குளிரான உணவுகளை

0: உட்கொள்ளும் போது குழந்தைக்கும் வந்து அது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா மேம்?
1: அப்படிலாம் டைரக்டாலாம் ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா மதர் ஃபீடு வந்து பாடி டெம்பரேச்சர், அம்மாவுடைய தாயினுடைய உடல் வெப்பநிலை எப்படி இருக்குது அந்த டெம்பரேச்சரில் தான் கரெக்டாக வரும் பேபிக்கு. ஸோ அதனால் மதர் சாப்பிட்ற எல்லாமே வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்டா உடனே பேபிக்கு சளி பிடிக்கும்லாம் அப்படிலாம் வராது. மதருக்கு இருந்ததுன்னா, கோல்டு இருந்ததுன்னா பேபிக்கு வரலாம்.
0: ஓகே மேம். இப்போ பால் ஊட்டுற தாய்மார்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் மேம்?
1: நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்ம தாகம் அடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பொழுது என்ன சொல்கிறதுனா, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸில் பாலோ இல்லை ஜூஸோ சூப்போ குடிங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அதுலேயே உங்களுக்கு வேணுங்கிற நீர் அந்த சத்து வந்து கிடச்சிரும். அதை தவிர உங்களுக்கு தாகம் அடிக்கும் போது நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 3-4 லிட்டர்ஸ் வச்சுக்கோங்க. முதலே ஒரு 5 லிட்டர் ஒரு ஊற்றி வச்சுட்டு இன்னைக்குள்ளே அதை காலி பண்ணணும்னு வச்சுக்கிறேங்க. வேறு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு கம்மி பண்ணிக்கலாம், 1 லிட்டர் 1.5 லிட்டர் கம்மி பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம். தாய்மார்கள் அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்ளணுமா? பிரசவ காலத்தில் வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பிறந்த பிறகும் குழந்தைக்காக அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதிகமாக சாப்பிடணுமா மேம்?
1: இல்லை, ஆக்சுவலாக ஃபீடிங்கில் வந்து அதிகமான கேலரி தேவைப்படும். நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படும். ப்ரெக்னென்சியில் இருக்கிறத விட ஃபீட் பண்ணும்போது அதிகமான கேலரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் என்ன சாப்பிட்றோன்றது மேட்டர். நம்ம நிறைய பசிக்குது அப்படின்றதுக்காக இஷ்டம் போல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து உணவாக நிறைய சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்றோம், எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம், பேக்கரி உணவாக நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம செம்மையாக வெயிட் ஏறிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபீடிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன். நமக்கு அளவான உணவு, கரெக்டான உணவு சாப்பிட்றோம், நல்லா ஃபீட் பண்ணுறோன்னா சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் நம்ம ஒரு 10 கிலோ போட்டோம், 12 கிலோ போட்டோம்னா டெலிவரி ஆன பிறகு 12 கிலோவெல்லாம் குறையாது, 4 கிலோ 5 கிலோ தான் குறையும். ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எப்படி குறைக்கிறது? அதெல்லாமே நம்ம ஃபீடிங்கில் குறைக்கலாம். அப்போ கரெக்டான உணவு வந்து ப்ரோட்டீன் சத்து, புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், கீரை, காய்கறிங்க, அது மாதிரி நிறைய எடுத்துக்கணும். அரிசி உணவை கம்மியாக எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்களுமே உங்கள் வெயிட் வந்து ரொம்ப ஏறிடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான உணவு எடுக்கிறீங்க, நல்லா ஃபிட் பண்ணிங்கன்னா ஷுவராக நல்லா வெயிட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் சக்கரை நோய் வந்துடுது, ஜிடிஎம்னு சொல்கிறது, அதெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆன பிறகு பார்த்தா நாங்கள் வந்து மோஸ்ட்லி மாத்திரையெல்லாம் நிறுத்திடுவோம். ஏன்னா ஃபீடிங்கே வந்து அவங்களுக்கு நல்லாவே அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னா தேவைப்படுற அந்த சுகர் மாத்திரையை விட கம்மியான மாத்திரை கொடுத்தா கூட போதும். ஸோ அது மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது ஃபீட் பண்ணுறதுனால மதருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதுக்காக நம்ம வந்து நல்லா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல், ஏன்னா நல்லா பசிக்கும், ஆக்சுவலாக பயங்கரமாக பசிக்கும். இப்போ அதனால தான் ஃபீடிங்க்கு முன்னாடி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி நல்லா ஒரு கப் சூப்பு, ஒரு கார்ன் சூப்பு, ஒரு நாளைக்கு வந்து வெஜிடபிள் சூப், அது மாதிரி ஒன்று. ஒரு தடவை வந்து அந்த பாலில் போட்டு சாப்பிட்ற ப்ரோட்டீன் பொடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு குடிங்க. ஒரு தடவை வந்து நல்லா வெறும் மில்க்கே குடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்புறமா ஃபீட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு முடிச்சதும் உங்களுக்கு உடனே போய் அப்படியே சாப்பிடணுன்ற அந்த ஒரு இது இருக்காது. இல்லாட்டி நமக்கு பயங்கரமாக பசிக்கிற நேரத்தில் நம்ம என்ன கிடைக்கும், ஃப்ரிட்ஜை திறந்த ஜூஸு, சாக்லேட்டு, பிஸ்கட், என்னென்ன இருக்கோ, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கோ டைம் ஆகும்ல. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் சூழ்ந்து பக்கத்தில் இருந்து சாப்பாடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க தெரியாது. எத்தனையோ பெண்கள் தானே தான் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஈவன் பேபிஸ்க்கு நீங்கள் ஃபுட்டு ஊட்டும் போது கூட எப்பயுமே வந்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அது பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பருப்பு சோறோ இட்லியோ ஊட்டுறீங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க 1 மணி நேரம் பண்ணும். உடனே சாப்பிட்றதுக்கு எந்த குழந்தை சாப்பிடுது? ஒரு 10,000 ஒரு குழந்தை கூட சாப்பிடாது. எல்லாத்துக்கும் நம்ம வேடிக்கை காட்டணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஊட்டுங்க. ஏன்னா நீங்கள் அது குழந்தை மேலே கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், நமக்கு ரொம்ப டயர்டாயிடும். அப்புறம் நம்ம சாப்பிடாமல் கூட நிறைய நேரம் அப்படியே மிஸ் ஆயிடும் லஞ்சு. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் சாப்பிடுங்க, பொறுமையாக குழந்தைக்கு ஊட்டுங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா.
0: ஓகே மேம்.

0: நிறைய பேருக்கு வந்து பால் கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால் கட்டும் போது அவங்களுடைய பிரஸ்ட்டும் அவங்களோட கையும் வந்து பயங்கரமாக வலிக்கும் அப்படின்றாங்க. இந்த பால் கட்டுதல் வந்து எதனால் நடக்குது மேம்?
1: அது வந்து சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு இயல்பாகவே அதிகமாக ஃபீட்ஸ் வந்து சுரக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பால் கட்டலாம். இல்லைனா சம்டைம் பேபி வந்து அதை ஒரு சைடில் குடிக்கும், ஒரு சைடில் குடிக்காது. இல்லைனா சம்டைம் பேபி கொஞ்சம் லைட்டாக அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்போ வந்து ஃபீடிங் கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கலாம். இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் அதிகமாக சுரக்கிற சைடில் அப்படியே பால் வந்து நின்றுடும். அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ அப்படி அதிகமாக இருக்குது ஒரு சைடில் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு ஒத்தடம் மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஸ் பம்ப் இருக்குன்னா அதை வச்சு எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக பேபிக்கு ஃப்ரெஷ் மில்க் வந்து அது பேபி டேரெக்டாக சக் பண்ணி வந்து குடிச்சிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் மில்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 to 6 hours நீங்கள் வந்து ப்ரெஸ் மில்க்கை வந்து வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை சூடு பண்ணி கொடுக்கலாம் பேபி.
0: ஓகே மேம், நிறைய பேருக்கு மார்பகம் மென்மையாக இருக்கிறதுனால பால் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த மார்பகம் மென்மையாக இருந்தாலையும் பால் சுருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மென்மையாக இருக்கிறதுனால குழந்தைக்கு தேவையான பால் உற்பத்தி வந்து கம்மியாயிடுமா?
1: ஏன்னா பேபி சக் பண்ணாதான் பால் சுரக்கும். அதில் ஸ்டாண்டர்டாக மில்க் இருக்காது. ஆக்சுவலாக பேபி

சக் பண்ண சக் பண்ண அப்படியே செக்ரிஷன் வந்துகிட்டே இருக்கும். இது பால் கட்டுறதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேபி செக் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு தான் பால் கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில சமயம் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா பால் பொடி, பால், அதுக்கப்புறம் அந்த பால் சுரக்கிறதுக்குள்ள எல்லா உணவுகள், அதோடு பார்த்திங்கன்னா அவங்க மாத்திரை வேற பால் நிறைய சுரக்கணும், இப்படி எல்லாத்தையும் எடுக்கும் போதும் இந்த மாதிரி சிரமப்படுறத நாங்கள் பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு சைடு ஃபீட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே பால் வந்து கட்டிடும். ஸோ அதனால் எப்பயுமே பேபி வந்து சக் பண்ண சக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீடு பார்க்க முடியாது, பால் சுரக்கிறத தெரியாது நமக்கு, நேராக பாப்பாவோட வாய்க்குள்ளே தான் விழும். அந்த இடத்துல தான் நிறைய பேர்

0: பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு சைடு ஃபீட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே பால் வந்து கட்டிடும். ஸோ அதனால் எப்பயுமே பேபி வந்து சக் பண்ண சக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீடு பார்க்க முடியாது, பால் சுரக்கிறத தெரியாது நமக்கு, நேராக பாப்பாவோட வாய்க்குள்ளே தான் விழும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணும், பாப்பாக்கு பால் பத்தல, பாலே வரல, பாலே வரலன்னு. ஏன்னா உங்களால் பார்க்க முடியாது, ஃபீட்ஸ் வந்து செக்ரெட் ஆகிறத பார்க்க முடியாது. பட் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சைட் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடு அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் தெரியும், ஓகே நல்லா வந்து செக்ரீஷன்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ப்ளஸ் முதலே நம்ம சொன்னோம் என்னென்னலாம், பேபி வந்து நல்லா ஹாப்பியாக விளாட்ணும், இல்லைன்னா நல்லா தூங்கணும், கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக தூங்கும், அதுமாதிரி நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகும், யூரின் நல்லா போகும், வெயிட்டும் போடும். இதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சுரக்குது, அந்த பாப்பாவுக்கு தேவையான அளவுக்கு சுரக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே மேம்.
2: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை வரும் திங்களன்று என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: பீட்ரூட் இது ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு பார்க்குற போது இந்த காயை நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ரத்தத்தினுடைய தன்மை, அந்த ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் சரியாக இயங்கலை, உங்கள் உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உடம்புக்கான நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும். சத்தான ஆகாரங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எது முறையாக நமக்கு உடனே பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவில்லாமல் அதே நேரத்தில் நிச்சயமான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அந்த இதில் மிகச்சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பீட்ரூட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை அழகாக நிலைநிறுத்தப்படும். ரொம்ப டென்சிட்டி பிளட்டோட அந்த விஸ்காசிட்டி சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளில் கொலஸ்ட்ராலுடைய இது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும், அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில மருத்துவத்தில் சில மாத்திரைகள் எடுக்கிறோம். அதனால என்ன, ரத்தம் நீர்த்து போன நிலை கூட சில நேரங்களில் வந்துருது. அப்படியான நிலைப்பாடில் இருக்கிற போது அந்த மருந்தினுடைய தன்மை கெடாமலும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டிருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பீட்ரூட் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்க 1 or 2 ஜாஸ்தி எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு 300 ml காலையில் சாயந்தரம் 300 ml.

0: ஒரு ரெண்டு வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு நாள் டெய்லி ஒரு தடவை மட்டும் எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்துடலாம். இப்ப எதுக்காக இதை நம்ம அழுத்தம் திருத்தமா திருப்பி சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் எந்த மருத்துவத்தை மருந்தை எடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிற போது மட்டுமே அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னு சொன்னா மருந்தை மாத்துறதுனாலயோ மருத்துவரை மாத்துறதுனாலயோ நம்ம வெற்றி அடையறதில்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அந்த மருந்து உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அப்படி பார்க்கறதுல மிகச்சிறந்ததாக பீட்ரூட்டை பார்க்கிறோம்.
1: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கைக்கோள்கள் குறித்து ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்கள்

0: நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெற உள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெற உள்ளது. வரும் 13 முதல் 23 வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான விளிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
3: என் பேர் சேலை. கேரட்டு பீன்ஸ் இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு

0: இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
1: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானி கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேரக்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
2: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர், திண்டுக்கல் அணிகள் மோத உள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15ஆம் தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
4: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
5: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: பாடல் 1 அரண்மனை கிளி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நம் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உயர வேண்டும் என்றால் அறிவியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு இவை மிக முக்கியம். அந்த நோக்கத்திற்காகத்தான் நமது மத்திய அரசு ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம், அதாவது ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம், சுருக்கமாக RDI ஸ்கீமை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்திற்காக சுமார் 100,000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நோக்கம் ஒன்றுதான், இந்தியாவில் கண்டுபிடித்தது இந்தியா உலகிற்கு சொல்வது. இதன் மூலம் முன்னேற்றமான தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஸ்டார்ட் அப்புகளின் வளர்ச்சிக்கு நிதி ஆதரவு, தொழில் நிறுவனங்களுடன் இணைந்த ஆராய்ச்சி, இவைகள் அனைத்திற்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்க வருகிறது. மேலும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், விண்வெளி தொழில்நுட்பம், மருத்துவ ஆராய்ச்சி, காலநிலை பாதுகாப்பு, பாதுகாப்பு துறை, இவை போன்ற எதிர்கால வளர்ச்சி துறைகள் இந்த RDI திட்டத்தின் முக்கிய இலக்கு. அதாவது யோசனைக்கு ஆதரவும் ஆராய்ச்சிக்கு ஊக்கமும் கண்டுபிடிப்புகளுக்கு வலிமையும் கொடுக்கும் திட்டம் இது. இந்த திட்டத்தின் பயனாளர்கள் யார், அதை எப்படி அவர்கள் பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை இந்த பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: அடுத்து அந்த பாடல் குணா படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியது.
1: மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தெரிந்து கொள்வோம். ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம், இந்த திட்டம் யாருக்காக? சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், ஸ்டார்ட் அப்புகள், தொழில் நிறுவனங்கள் எல்லோருக்கும் தான். நல்ல யோசனை இருந்தாலும் அதற்கு நிதி உதவி இல்லாததாலோ அல்லது தொழில் இணைப்பு இல்லாததாலோ பல கண்டுபிடிப்புகள் நடுவில் நிற்க நேர்கிறது. இப்போது அதெல்லாம் மாறப்போகிறது இந்த திட்டம் மூலம்.

0: அளவிலான ஆராய்ச்சியையும் தொழில்துறைக்கு கொண்டு செல்லலாம். நவீன தொழில்நுட்ப தயாரிப்புகளை இந்தியாவில் உருவாக்கலாம். மேட் இன் இந்தியாவை டிசைன்டு இன் இந்தியா ஆக மாற்றலாம். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அரசு அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், தனியார் தொழில்துறை அனைவரிடமிருந்தும் பெறப்படும். அனுமதி கிடைத்தால் நீண்ட கால நிதி ஆதரவு வழங்கப்படும். நமது இந்தியா 2047 முன்னதாக உலகத்திற்கு முன்னால் நிற்கும் அறிவியல் நாடாக உருவாக வேண்டும். அதற்கான அடித்தளம் இதுதான். அறிவை வளர்த்தால் நாடு உயர்கிறது. புதுமை ஒரு சிந்தனை மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை மாற்றும் சக்தி. இதுவே ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமின் உண்மையான நோக்கம். இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிவிடுங்கள். கண்டுபிடி, இந்தியாவை உயர்த்து. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: நேர்களை, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் சிங்காரவேலன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கமல்ஹாசன், அருண்மொழி மற்றும் சாய்பாபா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அக்கா வணக்கங்க.
1: வணக்கங்க. வீட்டுக்காரர் பேர் ஜோதிராஜுங்க, எங்கள் பேர் சுமதி. கோயம்புத்தூர் மாவட்டங்க, சூலூர் வட்டம் மலைப்பாளையம்.
0: நீங்கள் மலைப்பாளையம் கிராமத்தில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வார வார நடைபெறக்கூடிய சந்தைக்கு கீரை வகைகள் எல்லாமே கொண்டு போய் விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கிறீங்கக்கா?
1: நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக பண்ணுறேங்க. 15 வருஷமாக இதே கீரை வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கேன்.
0: கீரை அப்படின்னாலே பொதுவாக நம்ம கொத்தமல்லியை சொல்லுவோம், சிறுகீரை இருக்குது, தண்டங்கீரை, புதினா, இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது. உங்களுடைய தோட்டத்திலேயே இந்த மாதிரி கீரை எல்லாமே பயிர் செஞ்சு நீங்கள் வியாபாரமும் நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் 10-15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்கள் தோட்டத்தில் என்னென்ன கீரை போடுறீங்க?
1: எங்கள் தோட்டத்தில் சுக்குட்டி கீரை போடுவோங்க. செங்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலாக்கு, எல்லா கீரையும் போடுவோம். புதினா இருக்குங்க, கருகாப்பிள்ளை எல்லாமே போட்டிருக்கோம்.
0: உங்களுடைய வீட்டில் அண்ணன் காலங்காலமாக மல்லி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் எவ்வளோ வருஷம் மல்லி வியாபாரம் பண்ணார், அதுக்கப்புறம் கீரை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.

0: ஆமாங்க, மல்லி வியாபாரத்தில் கொஞ்சம் போயிட்டே இருக்க நஷ்டமானதுனால நாங்கள் அதுக்கு மறுக்க கீரையே போட்டு கொண்டுட்டு போய்க்கலான்ட்டு நம்ம சொந்தமாக சுயமாக செஞ்சுக்கலான்ட்டு வந்துட்டுங்க. சுயத்தொழிலே செஞ்சுக்கலாம்மா அப்படிங்கிறதுலையே அந்த முடிவில் தான் வந்து கீரை போட்டேங்க.
1: மல்லி வியாபாரம் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லா தோட்டங்கள்லையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு மக்களுக்கு கொடுப்பீங்க அப்படித்தானுங்கக்கா?
0: ஆமாங்க, பக்கத்து தோட்டத்துக்குள்ளையெல்லாம் வாங்கித்தான் ஓர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதில் கொஞ்சம் நஷ்டமானதுனால நாங்கள் இதுக்கு வந்துட்டேங்க, கீரையே செஞ்சுக்கலாம்மா அப்படின்ட்டு வந்துட்டேங்க.
1: கொத்தமல்லி வியாபாரம் பண்ணுறோம், எதனால நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா?
0: முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக தான் பேசுவாங்க, இந்த கிலோ கணக்குலையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ தான் கிலோ கணக்குங்கிறதுனால இப்போ நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. முதல்ல வந்து மொத்தமாக ஒரு ஏக்கரானே இவ்வளோத்தனை மூட தான் வரும் அப்படிங்கிற ஒரு மொத்தமாக கணக்கில் பேசியே அதில் நஷ்டமாயிருங்க. இப்போ வந்து கிலோ கணக்கு வந்துருச்சாச்சுங்க, இப்போ நஷ்டம் ஆகாதுங்க.
1: உங்களுடைய தோட்டத்தில் நிறைய கீரைகள் பயிர் பண்ணியிருக்கிறீங்க, ஒவ்வொரு துண்டு துண்டாக துண்டு துண்டாக ஒவ்வொரு கீரையுமே போட்டிருக்கிறீங்க, இந்த கீரைகளை எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சிறுகீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நாளில் வந்துடுங்க. மற்ற கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கீரை 25 நாளில் வரும், மற்ற கீரைகள்லாம் 1-2 மாதம் ஆகும். சுக்குடி கீரையெல்லாம் போட்டோம்னா 2 மாதம் ஆகும். சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் 20-28 நாளைக்கு அறுபடை பண்ணிக்கலாங்க.
1: நீங்களே உங்களுடைய காட்டை தயார் செஞ்சு தொழு உரம் எல்லாம் கொடுத்து கீரை விதைகளையும் அப்படியே தூவி விட்டு நீங்களே எல்லாமே பண்ணிடுவீங்களா?
0: எங்களால் முடிஞ்ச செய்வேங்க, இல்லைன்னா ஆள் விட்டு செஞ்சிருவோம். எங்களால் முடிய வரைக்கும் செய்வேங்க, முடியல அப்படின்னா 4 பேர்த்த கூப்பிட்டு எல்லாம் பண்ணி செஞ்சுருவோம்.
1: ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது, ஒவ்வொரு நாளுமே ஒரு ஊரில் சந்தை இருக்குது. நீங்கள் தினமுமே அதை பறித்து வேறெல்லாம் தண்ணியில் அலசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் போதே உங்களுக்கு நிறைய வேலைகள் அதில் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் என்னென்ன, ஒவ்வொரு ஊர்லேயும் அங்கே சந்தைகள் நடக்குது, என்னென்ன நாட்களில் எந்தெந்த ஊரில் சந்தை நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: திங்கக்கிழமை ஆரம்பிச்சிட்டங்கன்னா திங்கக்கிழமை வடசித்தூர் போயிடுவோங்க, அப்படியே தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைனா நெகம சந்தை போவோம், புதன்கிழமை செஞ்சேரிமலைங்கூர் சந்தை, அப்படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பெதப்பம்பட்டி சந்தை, திரும்ப வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு, சனிக்கிழமை கிணத்துக்கடவு சந்தை போயிடுவோம். நாங்கள் போகிறது அப்படித்தான் போகிறோங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவுங்க.
1: வாரத்தில் எல்லா நாளுமே உங்களுக்கு வேலை நாளாக இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து. நிறைய பக்கம் நீங்கள் கீரைகள் கொண்டு போய் சேர்த்துறீங்க, மக்கள் வந்து எந்த கீரை எங்களுக்கு வேணும், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு விரும்பி வாங்குறாங்க.
0: அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு கீரை பிடிக்குங்க, சிலர் வந்து அரைக்கீரை கேட்பாங்க, சிலர் சிறுகீரை தான் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லா கீரையும் கொண்டுட்டு போவோம், சுக்குட்டி கீரையிலிருந்து சிறுகீரை செங்கீரை எல்லா கீரையுமே கொண்டு போவோம். சிலர் வந்து தண்டங்கீரைனா தண்டங்கீரை மட்டும்தான் எடுப்பாங்க, பச்சை சிகப்பு அதில் இருக்குங்க, அதில் சிலர் வந்து அதை மட்டும்தான் எடுப்பாங்க.
1: ஒவ்வொரு ஊர் சந்தைகள்லேயுமே மக்களுடைய கூட்டம் வேறுபடுங்க, ஒரு சில சந்தைகளில் கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க, ஒரு சில ஊர்களில் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பறிச்சுட்டு போகணுமாங்கக்கா?
0: ஆமாங்க, அப்படி தான் பறிச்சுட்டு போவோம், கம்மியாக விற்கிற சந்தைக்கு கம்மியாக தான் கொண்டு போவாங்க, எக்ஸ்ட்ரா விற்கிது அப்படின்னா அந்த சந்தைக்கு 10-20 கட்டை சேர்த்து கொண்டுட்டு போவோம். கம்மியாக விற்கிற சந்தைக்கு அப்படி எச்சா கொண்டுட்டு போனால் விற்காது இல்லைங்க, அதனால் அளவா எந்தெந்த சந்தைக்கு எவ்வளோன்னு தெரியும், அதனால் அந்த வாக்குலையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம்.
1: சுக்குட்டி கீரையும் போதுங்க, ஒரு தடவை நம்ம தூவி விட்டோம்னா செடி வந்துடுது, அதையே அடுத்த தினுக்க நம்ம கற்ற கட்டுறோம்.
0: அறுத்துதாங்க, சுக்குட்டி கீரை மட்டும் அறுத்துதான் கற்ற கட்டணும், அது மீறினா 3 மாதம் இன்னும் 4 மாதத்து வரைக்கும் அறுக்கலாங்க. மாதத்தில் ஒரு ட்ரிப் தான் இருக்க முடியுங்க, சுக்குட்டி கீரை மாதத்தில் ஒரே ட்ரிப் தான் இருக்க முடியுங்க. அது வர்றதுக்கே 2 மாதம் ஆகுங்க, சுக்குட்டி கீரை வர்றதுக்கே 2 மாதம் ஆகும், அறுத்துட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு வருங்க, 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு இருக்கலாங்க. மெயினாக
1: நிறைய வீட்லேயுங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சுக்குட்டி காயில் குழம்பு வைக்கிறாங்க, சுக்குட்டி காயில் பொறிச்சு எண்ணெயில் வணக்கி அதை ஆட்டி அதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த பொரியல் கூடையே அந்த காயும் போட்டு பண்ணிடுறாங்க. அதனால் நிறைய பெண்கள் என்னங்கிறாங்க, எங்களுக்கு காய் இருக்கிற மாதிரி செடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா?
0: காய் இருக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க, காய் இல்லாத இளஞ்செடியாக தான் கேட்பாங்க. சிலருக்கு வந்து காய் இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு 2 விதமான செலவு மிச்சம் இல்லைங்க, காயை தனியாக வாங்க வேண்டியதில்லை, கீரையை தனியாக வாங்க வேண்டியதில்லை. சிலர் வந்து கீரை மட்டும் எங்களுக்கு போதும், கீரை குழந்தா வேணும் அப்படின்னா காய் இல்லாத கீரை தான் போகும். காய் இருக்கிறக்கே ஒரு சிலர் தான் எடுப்பாங்க, காய் இருந்தால் ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க.
1: ஆனால் நீங்கள் செடி அறுத்து ஒரே மாதத்தில் மறுபடியும் அறுத்துருவீங்க?
0: ஆமாங்க, ஒரே மாதத்தில் இருக்கும்போது காய் வராதுங்க, 2 மாதம் கழிச்சா தான் காயே வருங்க, 1 மாதத்தில் இருக்கையில் காயே வராதுங்க, 2வது மாதம் இருக்கும்போது அது பிஞ்சு வந்து காய் வரக்க ஆரம்பிக்குங்க. காயோட கீரை கட்டாங்கன்னா 3வது மாதத்தில் தான் கிடைக்குங்க, 2வது மாதத்தில் கிடைக்காதுங்க.
1: தண்டங்கீரைங்கா பொதுவாக பச்சை கலரும் இருக்குது, சிகப்பு கலரும் இருக்குது, அந்த விதைகளை எங்கே வாங்குறீங்க?
0: நாங்கள் இங்கே எங்கள் தோட்டத்துலேயே எடுத்துக்கோங்க, விட்டு எடுத்துருவோம், வெளியில் வாங்கினா செட் ஆகாதுங்க, விதை மாறி மாறி போயிடும், அதனால் நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயே விதை எடுத்துக்குவோங்க, எங்கேயும் வாங்கிட்டுலாம் வரமாட்டாங்க.
1: சந்தை வியாபாரம் மட்டும் இல்லாமல் விதை எடுக்கிறது முதல் கொண்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க, அந்த விதை எடுக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்குவாங்க, ஒரு 4 செடி விட்டோம்னால அதை 10-20 பார்த்துக்கு சரியாக இருக்கும் வச்சுங்க, அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தையெல்லாம் சந்தைக்காரர்கள் விட்டுருவோங்க. விதை கூடும்போது பார்த்துட்டிங்கன்னா மற்ற வெள்ளாமல் பாதிக்கப்படும் வச்சுங்க, பூச்சி இதில் ஜாஸ்தியாக வரும், அந்த இளங்கீரைகளே போய் பட்டுச்சுன்னா அது நம்ம விற்க முடியாதாச்சுங்க, அதனால் எங்காச்சும் விதை கொடுற போது மட்டும் தான் விடுவாங்க, எந்த நேரத்துக்கு விட மாட்டாங்க.
1: விதை முத்திடுச்சு அப்படின்னா எடுத்து தட்டி வெயிலில் காய போட்டு அந்த நடவடிக்கைகள்லாம் பண்ணுவீங்களா?
0: அதெல்லாம் செஞ்சு

0: தட்டி எடுத்து வச்சுருவோங்க, விதைய தட்டி தூத்தி எடுத்து வச்சுருவோம். செங்கீரைன்னு செங்கீரை, சுக்குட்டி கீரை அதெல்லாமே அப்படி தாங்க, தட்டி எடுத்து வச்சுருவோம் தேவைப்படும் போது. சுக்குட்டி கீரை சில பக்கம் வந்து காய போட்டு எடுக்கிறாங்க, காய போட்டு எடுக்கிறாங்க. நாங்கள் தண்ணியில் கலாசித்து எடுப்போம், தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்புறம் எடுத்துருவோம் விதைய.
1: சரிங்க, நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகிறீங்க, இன்னைக்கு காலையிலேயே பிடுங்கிடுவீங்களா இல்லை சாயந்தரமாக நீங்கள் ஆளுகளை வச்சு கீரை பிடுங்குவீங்களா?
0: என்றைக்குமே சாயந்தரம் கீரை பிடுங்கி வச்சு கொண்டுட்டு போக மாட்டேங்க. காலையில் ஆளுக வருவாங்க, நாங்களும் செய்வோம், அவங்களே வரலினாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அறுத்துட்டு போயிடுவோம். முன்னத்தினால அறுத்து வைக்க மாட்டாங்க, அது கீரை வந்து மாறி போயிருங்க, கஸ்டமருக்கு வரமாட்டாங்க. அப்புறம் கீரையினுடைய தன்மை வந்து மாறிட்டே இருக்குங்க, அவங்க கொண்டு ரெண்டு நாளைக்கு வச்சுக்க முடியாதுல்லங்க. நம்மளே முன்னத்தினால எடுத்துட்டோம்னா அவங்க கொண்டு மறுநாள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்க முடியாதுல்லங்க. எங்கள் கிட்டே வாங்குறது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறாங்க கீரையை, அப்புறம் நம்மளே பழசை கொண்டுட்டு போனோம்னா அவங்க எப்படி வச்சு என்ன பண்ணுவாங்க? அதனால் நாங்கள் அன்னைக்கு நேரம் தான் அறுத்து கொண்டு போவோங்க, மறுசு பழையகீரையெல்லாம் கொண்டுட்டே போக மாட்டாங்க. சிறுகீரி வேரோடு பிடுங்குவோங்க, அதை அலாசி அப்படியே கொண்டு போயிடுவோம். எதாக இருந்தாலும் அன்னைக்கு நேரத்தை செய்வோங்க, மூணத்தினால அறுத்தெல்லாம் பிடுங்கி வைக்க மாட்டேங்க.
1: ஒரு ஊருக்கு கிணத்து கடவு கொண்டு போகிறீங்க, அங்கே சிறுகீரை எவ்வளவு கட்டு கொண்டு போவீங்க?

0: வச்சு என்ன பண்ணுவாங்க. அதனால நாங்கள் அன்னைக்கு நேரம் தான் எடுத்து கொண்டு போவோங்க. மரஸ் பழையகிரியெல்லாம் கொண்டுட்டே போக மாட்டாங்க. சிறுகீரி வேரோடு பிடுங்குவோங்க, அதை அலாசி அப்படியே கொண்டு போயிடுவோம். எதாக இருந்தாலும் அன்னைக்கு நேரம் எடுத்து செய்வோங்க. மூணத்துல நல்லா அறுத்தெல்லாம் பிடுங்கி வைக்க மாட்டாங்க.
1: ஒரு ஊருக்கு கிணத்து கடவு கொண்டு போகிறீங்க, அங்கே சிறுகீரை எவ்வளோ கட்டு கொண்டு போவீங்க, அரைக்கீரை எவ்வளோ கொண்டு போவீங்க, சுக்குட்டிக்கீரை எவ்வளோ கொண்டு போவீங்க, ஒரு உத்தேசமாக சொல்லுங்களேன்.
0: ஒரு உத்தியாசமாக அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு 50-50 கட்டு கொண்டுட்டு போயிடுவோங்க. ஏன்னா நம்ம கொண்டு போகிற டிராவல் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க. ஒரு 50-60 பக்கம் கொண்டுட்டு போவோங்க. அப்போ தான் கட்டுப்படி ஆகுங்க, இல்லை வாடகை கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு சரியாகாதுங்க.
1: எந்த வாகனத்தில் கொண்டு போவீங்கக்கா?
0: கம்மியாக இருந்துச்சுன்னா எங்கள் டூ வீலர்லேயே கொண்டு போயிடுவோங்க, இல்லைன்னா வாடகை வண்டி பிடிச்சிருவோம். வாடகை வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு போய்க்குவோம்.
1: அங்கே போய் சந்தைகளில் நம்ம கடை போடுறோம். ஒவ்வொரு சந்தைகளில் நல்லா சிமெண்ட் போட்டு நல்லா தளமாக இருக்கும். ஒவ்வொரு சந்தைகளில் மரத்து கடையில் வச்சு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
0: நாங்கள் போகிறது இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு பக்கம்தான் இல்லைங்க, மற்ற பக்கமெல்லாம் சீட் போட்டுருக்காங்க. முதல்ல தான் நினச்சிட்டு இருந்தாங்க மலையில், இப்போவெல்லாம் இல்லைங்க, இப்போல்லாம் சீட் போட்டாங்க. சீட் போட்டாங்க, நாங்கள் போகிற ரெடியாக அதெல்லாம் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. சில பக்கம் நினைஞ்சா நம்ம நினச்சிட்டு தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. மழை காலம் வந்துன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். மழை காலம் வந்தால் யாரும் கீரை வந்து எடுக்க மாட்டாங்க. மழை காலம் வந்தால் மட்டும் கீரை எடுக்க மாட்டாங்க. வெயில் காலத்தில் ஆளாக பறப்பாங்க கீரைக்கு. மழை காலத்தில் யாரும் கீரைக்கட்டாக வரமாட்டாங்க, போயிடுவாங்க, விலைக்கு போயிடுவாங்க.
1: என்ன காரணம்ங்க?
0: அவங்களுக்கு வந்து எப்படின்னா சிலருக்கு வந்து மழை வேஞ்சால் சளி பிடிச்சிக்கிட்டுருவாங்க. உடனே மழை வேஞ்சால் கீரை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கின்னு விலைக்கு போவாங்க. சிலர் மழை காலத்தில் தான் நம்மளுக்கு கீரை சாப்பிடணும் போல் இருக்குது சூடாக அப்படிங்கிறது கீரை எடுப்பாங்க.
1: அக்கா உங்களுடைய வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
0: நாங்கள் வீட்டுக்காரரு, பசங்க ரெண்டு பேர் இருக்குங்க, அப்புறம் பாட்டி இருக்காங்க.
1: நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நாங்கள் பிறந்தது இதே மலைப்பழையுமே தானுங்க. படித்தது பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரி மலை ஸ்கூலில். நாங்கள் கல்யாணம் பண்ணது இதே ஊரில் தான், மலைப்பழத்துலேயே தான். நாங்கள் இதே ஊரில் தான் இருக்கேங்க. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 21 ஆச்சுங்க. அப்பா பேர் குப்புராஜுங்க, அம்மா பேர் முத்துலட்சுமி. அம்மா இருக்காங்க, கூட பிறந்த அக்கா, அக்காவுக்கு ரெண்டு பசங்க. அக்கா வீட்டுக்காரர் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. எங்கள் அக்கா பேர் பூர்ணிமாங்க, அக்கா வீட்டுக்காரர் கனகராஜ், பசங்க ஞானப்பிரகாஷ், ஸ்ரீதர். ரெண்டு பேரும் ஒருத்தன் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க, ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிறது மலைப்பழையுமே தானுங்க. ரீசெண்டாக அவங்க இவ்வளோ நாள் இல்லைங்க, அப்பா இருந்ததுலேருந்து அவங்க கீரை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாக அங்கே யாரும் இல்லை, அதனால் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் முதல்ல பண்ணிகிட்ருந்தாங்க கீரையெல்லாம், அவங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் செஞ்சோம்.
1: உங்களுடைய அக்கா கீரை வியாபாரம் பண்ணுறதை பார்த்து தான் உங்களுக்குமே அந்த ஒரு உத்வேகம் வந்திருக்குது.
0: அம்மா அப்பா தான் முதல்ல பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்லேருந்தே அம்மா அப்பாங்க வந்து அவங்க ஆரம்பித்து ஒரு 30 மேலே இருக்குங்க. 30 அவங்க கீரை வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நாங்கள் செஞ்சுருக்க ஆரம்பித்தோங்க. அம்மா அப்பா முதல்லிருந்தே செய்வாங்க.
1: உங்களுக்கு கல்யாணமாகி 20 மேலே ஆகுது. இந்த கீரை வியாபாரத்துக்கு நீங்கள் ஆரம்பித்தோம் ஒரு 10-15 ஆகுது. எப்படி போயிட்டுருக்குதுங்கக்கா வியாபாரம்?
0: வியாபாரம் பரவாயில்லைங்க. கீரை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு மழை காலம் வந்தால் நஷ்டப்படுறது சகஜங்க. மழை வந்தால் வெள்ளம் வருது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கீரை வியாபாரம் ஓரளவுக்கு போகுதுங்க, பரவாயில்லைங்க. அதில் ஒன்றும் தப்பில்லை இல்லைங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட்டு, மற்ற நாள் எல்லாமே உங்களுக்கு வேலை நிறையா இருக்குதுங்க. கீரை பிடுங்கிறதுலேருந்து, அந்த வேர் அலாசுறதுலேருந்து, அப்புறம் கீரை கட்டுக்கட்டாக கட்டுறதுலேருந்து, அடிக்க வைக்கிறதுலேருந்து, மேலே தண்ணியை தொளித்து துணி போட்டு மூடி வைக்கிறதுலேருந்து நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடம் தாட்டிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க, வேலைகளை எல்லாம் எப்போ ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
0: நார்மலாக காலையில் 5:30 தான் எந்திரிப்போங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு போச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, 8 போயிடுவாங்க. 8 நம்ம அப்படி காட்டுக்குள்ளே ஒரு 9:00 மேலே தான் போவாங்க. ஏதாச்சும் அவசரம் வேலை இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு போட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கிட்ட வேலை முடிஞ்சால் சரிங்க, தோட்டத்துக்குள்ளே போயிடுவோம். தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுங்களாச்சும் பக்கமாச்சு.
1: அண்ணா வணக்கம்ங்க.
2: வணக்கம்ங்க
1: அண்ணா. நீங்களும் உங்களுடைய மனைவியும் 10-15 கீரை வியாபாரம் பண்ணுறதா சொன்னாங்க. நீங்கள் வந்து நிறைய மல்லி வியாபாரம் முதல்ல பண்ணிகிட்டு இருந்துருக்கிறீங்க உங்களுடைய ஊரில் சொல்கிறாங்க. இப்போ கீரை வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
2: மல்லி வியாபாரம் சரியில்லைங்க, அதனால கீரை அளவளவாக போட்டிருந்தோம். அளவளவாக போட்டிருந்தோம் அப்படியே சைஸ், அப்புறம் கீரை வியாபாரம் பண்ணலாம்ட்டு அப்புறம் 2-3 போட்டு அப்புறம் அப்படியே போயிட்டுருக்குங்க. எல்லா கீரையும் போட்டுருக்குங்க.
1: வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க பிடிக்க உங்களுக்கும் ஒரு அளவுக்கு ஆசை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துடுச்சு.
2: பண்ணவும் தொழில் அதுதானுங்க. அப்புறம் ஒன்று இல்லாட்டியே ஒன்று கொண்டு போகணுமா, ரெகுலராக போய் ஆகணுமா சந்தைக்கு. அதனால எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு எங்களுக்கு அளவாக போட்டுக்குவோம். வெளியில் கொடுக்க மாட்டோம், சந்தைகளுக்கு மட்டும் பூராமே சந்தைகளுக்கு தானுங்க. ஆகிற கீரையை எங்கள் கிட்ட எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு எங்கள் கிட்ட திறமை பொறுத்தளவு கொண்டு போய்க்குவோம். மல்லி எல்லாமே கொண்டு போய்க்குங்க.
1: அண்ணா உங்களுடைய தோட்டம் பரம்பிக்குளம் ஆழியார் வாய்க்காலுக்கு பக்கத்தில் நல்ல பசுமை நிறைந்த ஒரு இயற்கை காட்சியோடு இருக்குதுங்க. நிறைய பப்பாளி மரம் வச்சுருக்கிறீங்க, அரளி வச்சுருக்கிறீங்க, மஞ்சள் அங்கங்கே தனமரத்துக்குள்ள வட்டத்தில் இருக்குது. கீரை சாகுபடியும் நிறைய பண்ணியிருக்கிறீங்க. புதினா மனத்தோடு உங்களுடைய தோட்டம் அமைஞ்சிருக்குது. எப்படிங்கண்ணா உங்களுக்கு இந்தந்த துண்டில் இந்தந்த காட்டில் இது இது போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் ரெண்டு பேருமே கலந்து பேசிட்டீங்களா?
2: எது போ

0: ஒன்று ரெண்டு பேர் ஒரு கீரை இல்லாட்டி மோய் மோய் போட்டுக்குங்க. புதினா வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு துண்டு போட்டோம்னா அது அறுக்க அறுக்க வந்துகிட்டே இருக்குங்க. 50 நாள் ஆகுங்க. அது ரெகுலராக அறுக்கும் போது சரியாக இருக்குங்க. எங்களுக்கு வெளியில் கொடுக்க மாட்டோம், சந்தைக்களவாக கொடுத்துக்குவோம். எங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோக்கு விற்கிற அளவுக்கு அறுத்துக்குங்க. நடுமு நாலு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வறுத்துக்குங்க.
1: நீங்கள் எங்களுடைய திருமணத்துக்கு முன்னால் நீங்கள் நிறைய மல்லி வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க நிறைய வருஷம். அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குதுங்கண்ணா? இந்த கீரைக்கும் மல்லிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?
0: கீரைக்கு அது சுத்தோன்னு காடுகடை போகணுங்க. அது சூட் ஆகலைங்க. அது வந்து வியாபாரம் சரியில்லைங்க. அதனால நம்ம தோட்டத்திலே போட்டு நம்மளுக்கு கூலிக்கு போகிறோமா, அது நம்மளுக்கு வந்தால் போதும்ன்ட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குதுங்க.
1: நாங்களும் பார்த்துருக்கோங்கண்ணா, அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து மார்க்கெட்டுக்கு நேரத்திலேயே கொண்டு போகிறதுக்காக முன்னாலேயே பிடுங்குன்னா வாட்டம் வந்துடுங்கிறதுக்காக நைட்டு தான் பிடுங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன விளக்குகளை வச்சுட்டு பிடுங்குவாங்க, நிறைய பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்குதுங்களா?
0: நாங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே தான் கீரையை பிடுங்குவோங்க. 2 மணிக்குள்ளே வேலையை முடிச்சிருவோம். 3 மணி 3:30 மணிக்கு சந்தைக்கு போயிடுவோங்க. அப்போவே பிடுங்கி அப்போயே கொண்டு போகிறது. எனக்கு பழசெல்லாம் விற்க மாட்டோங்க. எங்கே போனாலும் பழசு இல்லை, புதுசுது. ரிட்டன் பழசானாலும் அக்கட்டாக போட்டுருவோம். ஆனால் வேறு சந்தைக்கு மறுச்சாலும் கொண்டு போக மாட்டோங்க. ஏன்னா ரெகுலர் கஸ்டமரு நம்ம கிட்டலாம் வாங்கி பழக்கம் இருக்குதுங்க. அதனால புதுசாக அப்பப்போ கீரை அப்பப்போ. இன்றைக்கி 10 மணிக்கு மேலே அறுத்துமுங்கண்ணா, 3 மணி 4 மணிக்கு சந்தைக்கு போயிடுவோம். வியாபாரம் பண்ணுறோம், கரெக்டாக இருக்குது. எல்லா பொருளுமே அப்படி தானுங்க. பழசெல்லாம் கொண்டே போக மாட்டோங்க. மல்லி பிடுங்கிறது முன்னத்த நாள் பிடுங்கிட்டே வைக்கணுங்க. முன்னத்த நாள் பிடுங்குன்னா மறுச்ச நாள் தான் வைக்கணுங்க. அது அன்னைக்கு என்னாடி விற்க முடியாதுல்லங்க. அதனால சாயந்தரம் பிடுங்கி நைட்டு போகு, காலையில் வியாபாரம் ஆகுது.
1: சாயந்தரம் பிடுங்குறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாலும் தண்ணி விடணுங்கண்ணா, பிடுங்குறதுக்கு கொஞ்சம் பக்குவமாக இருக்கும்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: 1 நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா பிடுங்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்போயே விட்டோம்னா மல்லிகெல்லாம் பிடுங்குன்னா சேர்ப்பு பிடுங்குற சிரமமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. மல்லிகெல்லாம் பிடுங்குறதுக்கு அப்படித்தான். அப்போ பிடுங்கும்னா சேராக இருக்குமில்லங்க. அதனால 1 நாளைக்கு முன்னாடி விட்டோம்னா எந்த பொருளுமே அப்படித்தானுங்க. முன்னத்த நாள் விட்டால் அதுக்கு முன்னத்த நாள் பிடுங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது.
1: இப்போ நீங்கள் புதினா போட்டிருக்கிறீங்க, காடையே மணக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் நாட்டு மல்லி நிறைய போடுவாங்க. அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹைப்ரிட் மல்லிக்கும் என்ன வித்தியாசங்கண்ணா?
0: இப்போ வந்து அது சட்டுன்னு பூ வந்துடுங்க. நாட்டு மல்லி இப்போ வந்து ஹைப்ரிட் தானுங்க பூராமே. அதெல்லாம் வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. 4 நாள் லேட் ஆச்சுன்னா இது வந்து பூ வந்துடும், இது வந்து வராதுங்க. அதனால பூரா ஹைப்ரிட் தானுங்க. இப்போ நாடே கிடையாதுங்க, பூரா ஹைப்ரிட் தான். அதெல்லாம் போட்டு வர்றது இல்லைங்க. மல்லி மேலே வந்ததையுமே பூ வந்துடுங்க.
1: நீங்கள் அந்த காலத்தில் மல்லி வியாபாரம் பண்ணும்போது மொத்தமாக பிடுங்கி சாக்கலியெல்லாம் பிடிச்சி கொண்டு வருவீங்க, எங்கே விற்பனைக்காக கொண்டு போவீங்கண்ணா?
0: நாங்கள் பூ மார்க்கெட் இருந்து அப்புறம் சாய்பாபா காலனி, அப்புறம் அதில் இருந்து அப்புறம் இங்கே பிடிங்கி போட்டிருந்தோம். அப்புறம் சரியில்லைங்க, அதனால தோட்டத்திலேயே கீரை வகைரவள் போட்டு எல்லா கீரையும் சகலத்தனும் போட்டு கொண்டு போயிருக்கோம்.
1: நீங்கள் எல்லா கீரையுமே போட்டு நேரடியாக நம்ம மக்களுக்கே கொண்டு போய் சேர்த்துலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நிறைய வருஷமாக மல்லி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுடைய அப்பா அம்மா அவங்க காலந்தொட்டே மல்லி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் மல்லி பற்றி கேட்கலாங்களா?
0: கேட்கலாங்க.
1: அம்மா வணக்கங்கம்மா.
2: வணக்கம். நான் சின்ன பிள்ளைலேருந்தே வியாபாரம் செய்யணுங்கோ. கப்பா பண்ண வியாபாரம் நான் பண்ணுறேன். நான் பண்ணி வியாபாரம் என்ற குழந்தை பண்ணுதுங்கோ, அவ்வளோ தான் எனக்கு தெரியும்.
1: அம்மா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க?
2: எனக்கு என்னையே பார்க்கல. இருக்கு இருக்கு, ஒரு 55 இருக்கு இருக்கு இருக்கு.
1: நீங்கள் எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நான் 18 வயசுலேருந்து வியாபாரம். எனக்கு அதுதான் வியாபாரம். வேறு தொழில் தான் எனக்கு தெரியாது. தொழில் தெரியாது, குழம்பு மட்டும் தெரியாது. கருகாப்பு விற்றா கருகாப்பு விற்றுமே, அப்புறம் மல்லி வியாபாரம். அவ்வளவுதான் எங்களுக்கு, வேறு வியாபாரம்லாம் தெரியாது.
1: ஓ, நீங்கள் அந்த காலத்தில் கருவேப்பிலை வியாபாரமெல்லாம் பண்ணிங்களா?
2: அதுதான் எங்களுக்கு சாப்பாடு. கருவேப்பிலை வியாபாரம் பண்ணிட்டு வந்து சந்தக்கரை போய் விற்றுட்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணி சோழராய் கொண்டு வந்து குழந்தைகளை வளர்த்துனேன். வேறு ஒரு வியாபாரம் எங்களுக்கு தெரியாது.
1: எப்படிங்கம்மா கருவேப்பிலை ஒவ்வொரு தோட்டத்தில் ஒவ்வொரு மரம் தான் வச்சுருப்பாங்க?
2: மரம் ஏறி புடுங்கணும், மரம் ஏறித்தான் தலை புடுங்கணும். பிடுங்கி சாக்கில் அமுத்தி ஊர் ஊராக சுற்றி வியாபாரம் தோட்டமெல்லாம் சுற்றி கொள்ளுதாயி போடுவாங்க. அதை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போடுவோம். நான் நல்லா எங்கேயும் போக மாட்டேன்.
1: உங்கள் வீட்டில் ஐயா பேர் என்னங்கம்மா?
2: வெங்கடாச கவுண்டர் நாச்சம்மா.
1: அருமையாக சொன்னீங்கம்மா. 85 வயசில் நீங்கள் வந்து இப்போவுமே உங்களுடைய மகனுக்கும் உங்களுடைய பேத்திக்கும் நிறைய நீங்கள் உதவி செஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த காலத்தில் இதே மாதிரி கருவேப்பிலை வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க, கொத்தமல்லியும் வியாபாரம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குதுங்கம்மா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்.
2: அப்போ பிடிச்சி வியாபாரம் பண்ணிருந்தது. அந்த காலத்துலேருந்து தினம் மட்டும் வியாபாரம் தான். வேறு சொல்லு எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ற வயதிலும் வியாபாரம் தான், பிள்ளைகளும் வியாபாரம் தான். என்ற பிள்ளைகளை பூராமல் வியாபாரம் தான். இன்னும் ஒரு பிள்ளை வியாபாரத்துக்கு போகாது. அந்த மாதிரி செஞ்சுட்ருக்குறோம்.
1: நீங்கள் அந்த காலத்தில் கொத்தமல்லி வியாபாரத்துக்கு போகும்போதுங்கம்மா தோட்டத்துக்காரர்கிட்ட விலை பேசி நீங்கள் பிடுங்கோணும், அவங்ககிட்ட ஒரு வேலை பேசி எப்படிங்கம்மா பிடுங்குவீங்க? அதை ஈரப்பதம் மழை இருக்கணுங்களா பிடுங்குறக்கு?

0: தண்ணி ஊற்றி கொடுப்பாங்கோ, ரெண்டு நாளைக்கு முடிச்சு போயிட்டு வந்தோம்னா தண்ணி ஊற்றி கொடுத்தாங்கன்னா அப்போந்தான் நாங்கள் தலை விழுங்குவோம். எங்கள் அப்பாவும் அப்படியே தான், நானும் அப்படியே தான், என் பயலும் அப்படி அதே மாதிரி தான் செய்வோம். நாங்கள் தண்ணி விடாமல் தலை விழுங்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் கோயம்புத்தூர் கொண்டு போய் ஆட்டோவில் கொண்டு போய் உடன்பாடு இருந்து ரயிலில் ஏற்றி கோயம்புத்தூர் பூமார்கல் கொண்டு போய் இறக்குவோம். அதே தான் எனக்கு வியாபாரம், வேறு ஒன்றும் தெரியும்.
1: அது எப்படிங்கம்மா கத்தை கட்டுறது, எதை வச்சு கட்டணும்னு?
0: ரூபாய்க்கு 10 கட்டு, 1 ரூபாய்க்கு போடு பத்து, போடு பத்துன்னு வருது உள்ள. அது விற்கலாம் போய் செவத்தோ நின்றுக்குவா, நான் சுற்ற வைப்பேன். நாற்றுல 4 வாழ்நாள் எடுத்துட்டு வந்து அறுத்து கட்டி அதில் வைப்போம்.
1: தண்ணியில் ஊற வச்சா தானுங்கம்மா அறுக்க முடியும்?
0: ஆ, தண்ணியில் ஊற வைத்தா அறுக்க முடியும், இல்லாட்டி ஊற முடிக்க முடியுமா? நான் தறுத்து அப்புறம் கட்டணும்.
1: அம்மா, நீங்களும் உங்களுடைய வீட்டில் ஐயாவும் காலங்காலமாக இந்த கொத்தமல்லி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. நீங்கள் காட்டுக்குள்ளே போய் அந்த கொத்தமல்லியெல்லாம் தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் பக்குவமாக பிடுங்கி சாக்கில் அமர்த்தி தண்ணியெல்லாம் தொளிச்சு நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. அந்த அனுபவங்கள் கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்துக்கலாமே, எப்படியெல்லாம் பஸ்ஸில் போனீங்க?
0: இங்கேருந்து பஸ்ஸில் போட்டு போய் குளத்தில் இறங்கி நடந்து வண்டி அனுக்கல் 2 மூட்டைக்கு மேலே போக மாட்டோம். விற்கிற வாங்க தெரியாது தலையோ, இன்றைக்கி எவ்வளவோ விழுந்துது. அந்த ஒரு மூட்டையை சாய் பாப்பா கோயிலுக்கு நடந்தே கொண்டு போவோம். நீங்கள் கேட்குறீங்க, நான் சைக்கிள் வச்சு கொண்டு போகிறேன் சொல்லுவாங்க. எங்கனே வச்சு கொண்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு ஏரி இருந்து அந்த மாதிரி திட்டு அது வச்சாலுங்க முட்டி அப்புறம் கொண்டு போவேன்.
1: அது எத்தனை கிலோ வருங்கம்மா ஒரு சாக்கு?
0: ஒரு சாக்கு ஒரு 10-20 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ வருது. அதை சிவந்தே தான் கொண்டு போவேன், நெஞ்செல்லாம் வலி. அன்னைக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வண்டி ஏது வாசி, இப்போத்தான் வண்டி வாசி ஆட்டாமல்.
1: இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கு சாய்பாபா கோயிலுக்கு பஸ்ஸில் கொண்டு போய்,
0: சாய்பாபா கோயிலுக்கு அந்த குளத்து வண்டி ஏறி அப்புறம் தான் அங்கே போவோம். இறங்கி இங்கிருந்தெல்லாம் சுமக்க மாட்டோம். பூமார் கட்டும் முதல் ரெண்டாவது சாய்பாபா கோயில் எங்களுக்கு கடை கொடுத்தாங்க. கடையை அப்புறம் பயல்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் எல்லாம் அங்கே இறக்க முடியல. நான் வந்த மக்க வந்துட்டாங்க, வேறு எந்த வேலையும் இல்லை.
1: அங்கே நீங்கள் வந்து தரமான மல்லியை நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் விற்பனை பண்ணீங்க. நிறைய வியாபாரிகள் உங்ககிட்ட மல்லி வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய மல்லிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு? நாச்சமால் அம்மா வந்தாங்கன்னா அருமையான மல்லி கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்களா?
0: பார்த்து நிற்பாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்துட்டு நான் பார்த்தாலும் மேற்கத்துக்காரர் வந்து தலை தாம்பு வாங்கி கடைக்கட்டு கட்டுறதுக்கு என்னை எதிர்பார்த்து நிற்பாங்க. வண்டி சாக்கோட வச்சு நாங்கள் தான் அப்போ கம்மி. அந்த வியாபாரம் மல்லி எதுவுமே கிடையாது, நான் ஒத்தி வியாபாரம். கருகாப்புக்கார அம்மா வருவா, கொடுத்து அங்கேருந்து கொண்டு போய் பாப்பா உக்கடத்துலேருந்து இறங்கி பூமார்க்கு செம்பிட்டு போகணும். அன்னைக்கெல்லாம் எந்த ஆட்டம் இன்னும் இன்னைக்கு அப்படி இருந்து, இன்னைக்கு எத்தனை மண்டி எத்தனை ஆட்டம். ஆ,
1: எப்படிங்கம்மா வியாபாரம் பண்ணுவீங்க? மல்லி ஒரு கட்டு 10 ரூபா, ஒரு கட்டு 10 ரூபா அப்படிம்பீங்களா?
0: 10 ரூபா, 10 ரூபா போடு, 10 ரூபா போடு, 10 ரூபாம்பே பாரு பாப்பா வைப்பான்ற உள்ள விற்க முடியாத வைப்போம். இன்னைக்கு 10 ரூபாய்க்கு 6 வாங்குறாங்க, போடு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்பான். அவனுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுக்காமன்று 10 பைசா கட்டித்தான் 10 ரூபாய்க்கு 10 ரூபா தான் ஒரு கட்டு. இச்சோட்டு கட்டு கட்டி நாற்றுல வச்சு கட்டி அது வைப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி விற்கிற காலையில் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு மாலை இல்லை, நாங்கள் சுமக்கவும் மாட்டோம். எல்லாம் சுமந்த காலமெல்லாம் போச்சு.
2: இதுவரை கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கொத்தமல்லி செடியை எவ்வாறு பறிப்பது, அதனை கட்டும் முறை, கிராமப்புறத்திலிருந்து நகரத்திற்கு பேருந்து மூலமாக எப்படி கொண்டு வருகிறார்கள், எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்பது குறித்து சாதனை பெண்மணி நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
4: 9940938335
3: அல்லது
4: 8222046949
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது

0: வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது DEE@TNAU.AC.IN என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 3 மணி. இத்துடன் இன்றைய பகல் நேர ஒலிபரப்பு நிறைவடைந்தது. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு திரை இசையுடன் தொடங்கும். நன்றி நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:30. நேயர்களே, இன்றைய மாலை ஒலிபரப்பின் முதல் நிகழ்வாக திரை இசை கேட்கலாம்.

96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமாரின் குரல் வண்ணத்தில் பாடல் கேட்டோம். நேயர்களே, திரையிசையில் இனி வரும் அடுத்த பாடல் ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சின்மயி, மெகா ஆகியோரின் குரல் வண்ணத்தில் அமைகிறது பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். ஆம் நேயர்களே, இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதலில் இன்றைய மாலை ஒலிபரப்பிற்கான நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள் இன்று கிருஷ்ணகிரி, 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷானி வாணி நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சலாக, 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. நேயர்களே, இதே அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நாளை முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். காலை 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் கே ஜே ஏசு

தாஸ் விமலா டைடஸ் குழுவினர், ஏ எம் தாலிஃப், எஸ் சரளா, பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி, காலை 7 கொஞ்சம் கிளி, தொடர்ந்து மதுர கீதம், 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே, காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பராமன் கட்டம். நாளை காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-2027 நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதியமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு, படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை நண்பகல் 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் மாதவன் அவர்கள் வயலின், கல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் ஒன்று. நாளை பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோரின் நேர்முகம் இடம்பெறுகின்றது. நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள், 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள், நாளை இடம்பெறும் மாவட்டம் மயிலாடுதுறை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நுண்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் வி என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம். நாளை 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. இதுவரை இதே அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி.

பாமாலையில் வலம் வந்த முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அமைந்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாமாலை நிகழ்ச்சி, வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேயர்களே, நம் நிகழ்ச்சியில் இனி வரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: வைங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23 நாள் ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திரு உதயநிதி ஸ்டாலினின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.

0: அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண், திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும், பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல் திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும், பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட உள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 mm மழை பெய்யும் நிலையில், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 mm மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு

0: கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூரின் நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூருக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ, ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல், திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
4: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
5: Akashavani, Coimbatore Vanoli Nilayam, Neram 6:41. முல்லைவனம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக.

0: 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் அதிக அளவில் நுங்கும் நுரையுமாக வெளியேறுவதாக வந்த தகவலினை அடுத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் கலந்துள்ள ரசாயன நுரைகள் குறித்து உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் தமிழக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி கொண்டு வரப்பட்ட 1 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடகா வாகன சோதனை சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சார்பு நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழா தொடங்கியது. 1 மாத காலம் நடைபெறும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலினை அடுத்து ஓசூரில் செயல்பட்டு வருகின்ற பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் வலது

0: மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட்டார். முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 9000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத சுமார் 210,000 ரூபாயினை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியத்திற்குட்பட்ட மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் டாட்கோ திட்டத்தின் கீழ் 102 புதிய குடியிருப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொழிற்சாலைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து 15வது புத்தக கண்காட்சியினை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்து விட்டார். இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் பொருட்களை சரியான நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மை பாரத் கேந்திரா சார்பில் போதையில்லா இந்தியா குறித்த ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியா குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024ஆம் ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.

0: 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை, மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1,400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1,577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக

0: சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும் இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
1: கைத்தறி என்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை. இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
0: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுதி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆண்டிற்கான பயிற்சி வரும் 6/8/2026 வியாழக்கிழமை என்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியின் முக்கிய அம்சங்களாவன தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம், இவை அனைத்தும் பயிற்சியில் தங்களுக்கு அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அடையாள சான்று சமர்ப்பித்து பயிற்சியில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-6611-241. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லானது 54 விதை இருப்பு 1770 கிலோ, விலையானது 1 கிலோவிற்கானது 44 ரூபாய். 56 6180 கிலோ, இதன் விலையானது 1 கிலோவிற்கு 44 ரூபாய் எனவும், 55 1567 கிலோ விதை இருப்பில் உள்ளது, இதன் விலை 1 கிலோவிற்கு 40 ரூபாய் என்ற விகிதத்தில் உள்ளது. மேலும் 59 11,036 கிலோ, 1 கிலோவிற்கான ரூபாய் 40. 54 60 கிலோ, 1 கிலோவிற்கான விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 9865-00-6933. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேரம் 7:29, நாம் இனி கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
6: வாவா முத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
5: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அதை பாத்தீங்களா?
6: முயல் குட்டியா? இங்க ஏதும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற? ஹட, உன்னதான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற?
5: அக்கா, ஆசை ஆசையா நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினேனா, இப்ப அதுல ஒன்னு தான் இருக்கு, இன்னொன்னு காணும்.

0: என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான். கொஞ்சம் தேடி பாருங்களே.
1: ஓ அப்படியா, சரி சரி உள்ள வாப்பிள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பில்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சிதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வாப்பிள்ள அங்கிட்டு வேணா போய் பாப்போம்.
0: சரிக்கா.
1: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல்குட்டி அந்த தக்காளி செடியாண்டதான் நின்னுட்டு இருக்கு.
0: அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
1: முத்தழகு, இந்த முயல்குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல்குட்டிய நீ எப்பல இருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல்குட்டிய வளர்க்கற?
0: அக்கா, முயல்குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
1: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்கற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
0: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா புள்ள.
0: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள் எலிகள் அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதேபோல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயல்களை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது. பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கால்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்கக்கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடி திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும்.

முயல்களுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும், அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற் சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது ஆல்ஃபா ஆல்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைக்கோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும், அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து, அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை, அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சரைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றனர். ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும், அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக

இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அகலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும், எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த

0: எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்டக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினி பிக். கினி பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினி பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்புட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய், பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில வளர்க்கலாம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு ஏக்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு.
2: ஆமா முத்தழகு, அந்த இடத்தையே வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டுல கூட கொஞ்சம் இடம் இருக்கு, எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவுதானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டுத் தோட்டத்தை 2 பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டுத் தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்வார்கள். இப்போ புலக்கடை பகுதி 1 சென்ட் 2 சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை

பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். 2 சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக அந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய 1 சென்ட் நிலத்திலே 1 சீசன், 3 மாதம் 4 மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் 3 மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர்பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்றுப்பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்தரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடித்தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம், வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காலிலே நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தாழ ஒரு 1.5 அடி 3 அடி உயரம் வளர்ந்து 25 முதல் 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டுலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழுபுரம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நாற்கழிவை சாதாரண மண்ணோடு தென்னை நாற்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம் இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நாற்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும்.

0: இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம் நன்கு மக்கிய தென்னை நார்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கால் தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுன்னா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன. அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவில் பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்கு திறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்போ நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு. இதுகளை எல்லாம் முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணி தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நாம் இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலையுமே இல்லைக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு. இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
1: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

கேட்ட பாடல் அடுத்த வாரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் புலமைப்பித்தன், இசை இளையராஜா. இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கேட்ட பாடல் அடுத்த வாரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் பஞ்சாரணாச்சலம். நேரம் 8:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் இணைந்திருப்பது மனோரஞ்சிதம்.

கேட்டு பாடல் சிங்காரவேலன் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார். நேரம் 8:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம்.

கேட்டு பாடல் பாடும் பறவைகள் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம்.

கேட்டு பாடல் இன்ஜினி நாளை நண்படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வைரமுத்து. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் இணைந்திருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் நிறைவாக சிவப்பு மல்லி படத்திலிருந்து சங்கர் கணேசன் சேமிப்பில் கே ஜே யேசுதாஸ், பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.

0: திரை இசையில் இனி அடுத்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் என் தம்பி திரைப்பட பாடல்.
1: உதாரணமுடைய சபையோர்களே, இன்று நாங்கள் சதாரம் நாடகம் நடத்துகிறோம். முத்தார நடிப்பு கொண்ட வித்தார நடிகர் என்னாடும் புகழும் தென்னாட்டு நடிகர் மன்னர் கந்தப்பா அவர்கள் கள்ளவாசி வேடத்தில் தோன்றுவார்.

பிறந்தது தஞ்சாவூர் சூர கோட்டையிலே, வளப்பு மேல கோட்டையிலே, இருப்பு கீழ கோட்டையிலே. நான் பொழைக்கிற பொழப்பு இந்த காட்டு பக்கத்திலே, கடைச்சா நாட்டு பக்கத்திலே, அடிச்சா ரோட்டு பக்கத்திலே. கோட்டை கொத்தளம் கோட்டை.

வேலூர் ஜெயிலில் 3 மாசம் விருந்துக்கு போனேன், பூட்டை திறந்துட்டு போனேன், புடிச்சான் பறந்துட்டு போனேன். வேலூர் ஜெயிலில் 3 மாசம் விருந்துக்கு போனேன், பூட்டை திறந்துட்டு போனேன்.

சுவேதசந்திரன் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் தலைமாட்டில் இருக்கும் மூட்டையை திருடன் திருடி கொண்டு போகிறான். திருடனை தன் கணவன் என்று நினைத்து அவன் கையில் இருக்கும் மூட்டையை தன்னிடம் கொடுக்கும்படி சதாரம் கேட்கிறாள். அதை திருடன் கொடுக்க ஆழ்வேரத்தில் இருந்த அவள் திருடனை பின்பற்றி செல்கிறாள். இந்த காட்சியை

0: நீ யாரு?
1: நான் ஒரு அரச குமாரே. இந்த காட்டுல வேட்டையாட வந்திருக்கே.
0: சந்தேகமா இருக்கே, கொஞ்சம் நடந்து காட்டு. நடைய பார்த்தா பொம்பளையா தெரியுது. நீ ஆம்பிள்ளையா பொம்பிள்ளையா?
1: நான்

0: ஆடி குயிலே
1: போடா பயலே
0: மனதை இறங்கு
1: நீயோ குரங்கு
0: தொடவா மானே நாயகி நீயே
1: நல்லா

காரைக்குடி எம் எஸ் மணி அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக ஆனந்தா மிருதகர்ஷினி எனத் தொடங்கும் தீஷுதர் குருதி, அமிர்த வர்ஷினி ராகம், ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜன் நல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி பூரண வடிவாய் என தொடங்கும் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா, சண்முக பிரியா ராகம், ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் காரைக்குடி MS மணி அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். NC மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டிவி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் கட்டம். காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு நிதி ஓய்வூதிய மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். நாளை பகல் 12:10 சங்கீத சாரலில் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். பாலக்காடு மணி ஐயர் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பாப்கார்னர்.

செய்திக்குறிப்புகள் கேட்கலாம். ஆம் நேயர்களே, இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் நாளை இடம்பெறும் திருக்குறள் எண் 99 அதிகாரம் இனியவை கூறல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நாளை காலை 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் கே ஜே யேசுதாஸ், விமலா டைட்டஸ் குழுவினர், ஏஎம் தாலிஃப், எஸ் சரளா, பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி மாலை பாடல்கள். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி. காலை 7 மணிக்கு கொஞ்சம் கிளி, அதனைத் தொடர்ந்து மதுர கீதம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. நாளை காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். காலை 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கடசுப்ராமன் கட்டம். காலை 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதியமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒலிபரப்பு படைப்பு சென்னை வானொலி நிலையம். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறுகின்றது. ஆர் மாதவன் அவர்கள் வயலின், கல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசை, 1:10 எண்ணுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று. நாளை பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள், கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ், நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறுகின்றது. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. நேயர்களே, நாளை மாலை ஒலிபரப்பில் மாலை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பாமாலை பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை மாலை 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, நாளை 7:10 மாவட்ட செய்தி மடல், நாளை இடம்பெறும் மாவட்டம் மயிலாடுதுறை. 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 8 அங்கக வேளாண்மையில் நூற்புழு மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் நூற்புழுவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் ஸ்ரீனிவாசன் அவர்கள். நாளை 8:00 மனோரஞ்சிதம், 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம். நாளை 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி MS மணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம். நாளை 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 11:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெலியஞ்சல். இதுவரை இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்டோம்.

0: Gita Morn and Varappo Songsanga of Thailand 21-16-21-18 to advance to the men's doubles second round at the Korea Masters Tournament in Asan today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11:10. மத்திய அலை 999 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே. ஜெய்ஹிந்த்.